நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 22 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 27 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5:50.

0: குறளமுதம்.
1: அடுக்கிய கோடி பெறினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர்.
2: கோடி கோடியாக செல்வம் பெறுவதாக இருந்தாலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் தங்கள் குடிப்பெருமையை குறைக்கின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 954, அதிகாரம் குடிமை.
1: அடுக்கிய கோடி பெறினும் குடிபிறந்தார் குன்றுவ செய்தல் இலர்.
2: கோடி கோடியாக செல்வம் பெறுவதாக இருந்தாலும் நல்ல குடியில் பிறந்தவர்கள் தங்கள் குடிப்பெருமையை குறைக்கின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் எண் 954, அதிகாரம் குடிமை.
0: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் உரிமை குரல், நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. தமிழமுதம் வழங்குகிறார் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 1 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். திரை இசை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். திரைகானம் 8:30 கணபதி உலா. ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம். இவை அனைத்தும் புத்தம் புது காலையில் இன்று. காலை 9 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் முடிக்கொண்டான் வெங்கட்ராம ஐயர் அவர்களின் பாட்டு. NCS கிருஷ்ணமாச்சாரியுலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 முத்து சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் எஸ் ராம்குமார் அவர்களின் வீணை இசை இடம்பெறுகிறது. கே கிருஷ்ணஸ்ரவன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய குறை கடத்தி இயக்கம், இந்தியா செமி கண்டக்டர் மிஷன் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் முதுமை இனிதாக, முதியோர் நர ஆர்வலர் விமலா அவர்கள் கூறும் கருத்துகள். தொடர்ந்து திரை இசை. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 இசை பயிற்சி 2 பகுதி. இதில் கற்பக மனோகரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மலையமாரதம் கண்டசாப்பு தாளத்தில் கற்றுத்தருகிறார் ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3 விடுமுறை விருப்பம், நேர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி. மாலை 4 அழியாத செல்வம் நாடகம் ஒலிபரப்பாகும். எழுதியவர் சி லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் ஆர் நடன சபாபதி, KRS குமார், SPS போத்திலிங்கம், ஜி உதயகுமார், எஸ் ஹேமலதா, எஸ் விஜயசாலினி ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. மாலை 5 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றலில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் பி நாகராஜன் குழுவினர் வழங்கும் நெய்யாண்டி மேளம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மாலை 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி நேர்களை.

0: தரைவழி ஒலிபரப்பில் 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனை 101.4 FM ரெயின்போ, DTH, DRM சேவைகளிலும் கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகத்தில் மிதவை கூண்டு மூலம் குடுவா மீன் வளர்ப்பு. சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 9:15 திரைகானம் கேட்கலாம். 10 ரவிவாசரிய அகில் பாரதி சங்கீத சபா நிகழ்ச்சியில் சமீத் சிங் பதம் அவர்களின் சிதாரிசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலி உலா வரவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ் ஆர் ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 கெட் செட் கோ, 11:02 போஸ்ட் பாக்ஸ் எண் 111. பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய குறைக்கடத்தி இயக்கம் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகானம் கேட்கலாம். 2:00 ரெயின்போ மெலாடிஸ். 3:02 திரைகானம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. மாலை 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. திருவள்ளூர் மாவட்டம் பெரிய முல்லைவாயிலைச் சேர்ந்த ஆர் சித்ரா அவர்களுடன் பயிர் சுழற்சி குறித்த நேர்முகம். மொபைல் ஆப்பில் 7:30 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட். 11:00 முதல் அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் வேரே, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் ஆராதனா பக்தி பாடல்கள். நண்பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலரில் ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ஸ்ரேயஸ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் நீலகண்டன் ஸ்ரீதர் அவர்களின் பாட்டு, ஆடுதுறை ஜி குருபிரசாத் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வில் முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், இரவு 8:10 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், இரவு 9:30 அகில பாரத உரை சித்திரம் டெல்லி அஞ்சல், இரவு 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இவை அனைத்தும் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில். இனி இந்த அலைவரிசையில் இன்னும் சில நொடிகளில் 6:05 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria.

0: வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: கைமாறு கருதாத உதவி. அப்படி என்றால் என்ன? பிரதிபலன் ஏதுமின்றி பிறருக்கு செய்யும் நன்மையாகும். நாம் உதவியை வழங்கிவிட்டு அதற்கான புகழையும் நன்றியையும் அல்லது எதிர்கால உதவியும் எதிர்பாராமல் இருப்பது கைமாறு கருதாத உதவியாகும். பழந்தமிழ் இலக்கியமாகிய மூதுரையில் நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா. நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் என்ற பாடல் கைமாறு கருதாத உதவிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். இப்பாடலின் பொருள்தான் என்ன என்று பார்ப்போமா? ஒரே இடத்தில் நிலைத்துச் சோராமல் வளர்கின்ற தென்னை மரமானது தன் வேரால் உண்ட தண்ணீரை தன் தலையாலே சுவையுள்ள இளநீராக்கி தருகின்றது. அதுபோல நல்ல குணமுடைய ஒருவனுக்கு ஓர் உதவி செய்தால் அவ்வுதவியை அவன் மீண்டும் நமக்கு எப்பொழுது செய்வானோ என்று ஐயம் வேண்டுவதில்லை, உறுதியாகச் செய்வான் என்று சொல்கிறது மூதுரை. மற்றொரு பாடலிலோ நல்லார் ஒருவருக்கு செய்கின்ற உதவி கருங்கல்லின் மேல் செதுக்கப்பட்ட எழுத்தை போல அழியாது விளங்கும் என்று சொல்கின்றது மூதுரை. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே என்பதே அவ்வரிகள். எனவே கைமாறு கருதாத செய்கின்ற உதவியே மிகச்சிறந்த உதவி. ஓர் அழகான கவிதை. காரிருள் நீக்க கதிரவன் தோன்றுவான், காசுகள் கேட்டுத்தானா ஒளிருவான், மாறியாய் மேகம் மழையை பொழியுமே, மாறுதல் ஏதேனும் மண்ணிடம் கேட்குமோ, கேளாமல் செய்யும் உதவிக்கு ஈடான செல்வம் வேறில்லை, கைமாறு ஒன்றும் கருதாமல் பூமி தரும் அன்பிற்கு அளவில்லை, விடியலின்றி சூரியன் சுடரவில்லை, பிரதிபலன் பேசி இயற்கை மலரவில்லை என்பதை நாம் உணர்ந்திடுவோம். இயற்கை என்றும் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி செய்கின்றது. இயற்கையைப் போல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உயிர்களிடத்தில் கருணை காட்டிய வள்ளல்களாக போற்றப்படுகின்றனர் கடையேழு வள்ளல்கள். பாரி தனது தேரை முல்லைக்கொடி படர வழங்கினார். குளிரில் நடுங்கிய மயிலுக்கு தனது போர்வையை வழங்கினார் பேகன். தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் அவ்வைக்கு வழங்கினார் அதியமான். இதுபோல எத்தனையோ சான்றுகளை கூறலாம். கண்ணகியின் அறநெறி, நீதிக்காக வாழ்ந்த பண்பு, பிறர் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்த மனப்பான்மை ஆகியவை தன்னலமற்ற வாழ்வின் உயர்வை எடுத்துரைக்கின்றன. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையின் வடிவமாக இருந்த மணிமேகலை தனக்கு கிடைத்த அமுத சுரபி பாத்திரத்தின் மூலம் மக்களின் பசித்துயர் போக்கினார். புறாவை காப்பாற்ற உடல் சதையை தர துணிந்தார் சிபி சக்கரவர்த்தி. பசுவின் கண்ணீரை துடைக்க தன்னுயிர் தர துணிந்தான் மனுநீதி சோழன். தன்னிடம் வந்தவர்களை வெறும் கையுடன் அனுப்பாத கொடை வள்ளலாக விளங்கியவர் கர்ணன். எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்கின்றவர்கள் வரலாற்றில் எத்தனையோ பேர். இவர்களைப் போல எத்தனையோ பேர் கைமாறு கருதாமல் உதவி செய்து மக்களின் மனங்களில் நீக்கமர வாழ்கிறார்கள். பல்வேறு இலக்கியங்கள் கைமாறு கருதாத உதவி பற்றி பலவாறு விளக்குகின்றன. பிரதிபலன் எதிர்பாராமல் பசி போக்குவதே உண்மையான தவம் என்று சிறுபஞ்சமூலம் என்னும் பழந்தமிழ் இலக்கியம் விளக்குகின்றது. எனவே கைமாறு கருதாத உதவி செய்வோமாக, மக்கள் மனங்களில் நீக்கமர வாழ்வோமாக.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக டாக்டர் சீர்காழி ஜி. சிவச்சிதம்பரம் பாடியுள்ள பாடல்.

நிறைவுற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.

0: திருவள்ளர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 27 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6 NK 62 40 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். ஓர் ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஓர் ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும்.

0: வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களாகும். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்திய கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது. ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள், அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: குறைந்த முதலீட்டில் மீன் வளர்க்கறதுக்கு இந்த கொடுவா மீன் ஒரு நல்ல மீன் வகையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஓர் நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா வந்து மிதவை கூண்டுகள் என்று சொல்லக்கூடிய மிதக்கக்கூடிய கூண்டுகள் அமைக்க முடியும். இப்படி இருப்பு செய்த மீன்களுக்கு நம்ம தேவையான அளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்கக்கூடிய நீரோட்டம் உள்ள பகுதியில் தான் இந்த கூண்டுகளை நிறுவனம்.
1: மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு குறித்து சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
0: உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன பயன்களாவன, முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள்.

0: பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு, பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கடிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். அடி உரமாக தொழு உரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்ட சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதை அளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தி இல்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் பிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 பொட்டலங்கள் ரைசோபியம், 3 பொட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர், செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அட்டல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடி 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி.வி. தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தில்லி பிரகடனம் பரந்த மற்றும் வலுவான நோக்குடன்

0: செயல்படும் பிரிக்ஸ் அமைப்பின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புத்தாக்கம், நிலைத்தன்மை, மக்கள் தொடர்பு உள்ளிட்ட வளர்ச்சி அடிப்படையிலான நடவடிக்கைகள் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரகடனத்தை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, குவாண்டம் தொழில்நுட்பம், அறிவியல் ஆராய்ச்சி, புத்தொழில் நிறுவனங்களுக்கான சூழல் அமைப்பு ஆகிய துறைகளில் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய மேம்பாட்டு வங்கி கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து உணவு, சுகாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் பெண்களின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாகும் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மகளிர் சுய உதவிக் குழுக்களின் பயனாளிகளுடன் காணொலி வாயிலாக அமைச்சர் கலந்துரையாடினார். பெண்களின் வாழ்வாதாரம், பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்கள் உரிய பரிசோதனைகளை செய்து கொள்வதுடன் ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் யோகா பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கோடை வெப்பம் காரணமாக அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க கூடுதலாக 2000 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளது, மின் அழுத்த குறைபாடு போன்ற பல்வேறு காரணங்களால் மின்தடை ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யும் வகையில் சிறப்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் தொடங்கியுள்ளன. இதனையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் யாகசாலை பூஜைகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜையும் மாலையில் 5ஆம் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெறுகிறது. யாகசாலை பூஜையை துவங்கியதை முன்னிட்டு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வந்திருந்து யாகசாலை பூஜையில் பங்கேற்று தரிசனம் செய்து வருகின்றனர். கும்பாபிஷேக விழாவை காண பல லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கென்று தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. மேலும் பாதுகாப்புக்கு 6000 காவலர்கள் ஈடுபட உள்ள நிலையில் தேவையான மருத்துவ வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவை ஒட்டி பள்ளிகளுக்கும் 17ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையும் அறிவித்து மதுரை மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சிவகாமிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து சமூகத்தினருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த சட்டம் இருக்கும் என்று கூறினார். பழங்குடியின மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பை மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். சாதி உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினை

0: களை தடுப்பதுடன் வேலைவாய்ப்பின்றி இருக்கும் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை தற்காலிகம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு ஆணையை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 475,000 செவிலியர்கள் அரசு பணிக்காக பதிவு செய்து காத்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டுள்ளது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு கூடுதலாக பணியாற்றி வரும் ஊழியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தாவேக்காவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனையடுத்து நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீராணை அதிகாரிகள் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் ராணுவம் ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்துள்ளதாக அந்நாட்டு மனித உரிமை அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பிலிப்பீன்ஸில் பயணியர் படகு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 76 அதிகரித்துள்ளது. மணிப்பூரில் இந்தோ மியான்மர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹரியானா மாநிலம் தொடர்ந்து 3வது ஆண்டாக இரத்த தானம் செய்வதில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த தலைமறைவு குற்றவாளியான அம்ரித்பால் சிங் என்ற குருபால் சிங் மால்டோவா நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்படுவதை சிபிஐ அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையையொட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆட்சியர் திரு நல்லசிவம் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு மன்றத்தில் 1161 வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு முகாம் சென்னை காவல் கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 613 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற காளைகள் விடும் திருவிழாவில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசியக்கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளிடையே வளர்ச்சி அடிப்படையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். செவிலியர் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்வதற்கான ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 6:55. 20 நொடி. ஆகாஷ்வாணி

0: சூழல் அறிவோம்.
1: அதிகரித்து வரும் உலக மக்கள் தொகையின் உணவு தேவையை ஈடு செய்வதற்காக விளைச்சலை அதிகரிக்கும் நோக்குடன் செயற்கை உரங்கள் அல்லது வேதி வளமாக்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன. வேதி வளமாக்கிகள் தாவர வள

0: வளர்ச்சிக்கு தேவையான மூலகங்களை கொண்டிருக்கும். தாவரங்களின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான எல்லைப்படுத்தும் முதன்மை மூலகங்களாக கருதப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் கொண்ட வேதி வளமாக்கிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக யூரியா, அமோனியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் ஆகும். நிலப்பரப்பின் மூன்றில் ஒரு பங்கில் பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு 77 கிலோகிராமிலும் அதிகமான வளமாக்கிகளை பயன்படுத்துகின்றனர். இது ஏனைய நாடுகளில் பயன்படுத்தும் வளமாக்கிகளின் அளவிலும் ஒப்பீடுகளிலும் 2 முதல் 8 மடங்கு அதிகம். வேதி வளமாக்கிகள் விளைச்சலை அதிகரித்தாலும் காலப்போக்கில் சூழல் தொகுதியில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாக மண்ணின் இயற்கை தன்மை அல்லது கட்டமைப்பு பாதிக்கப்படுவதால் மண்ணின் வளம் குன்றும். செறிவான பயிர் செய்கை மேற்கொள்ளப்படும் இடங்களில் மேற்பரப்பு நீர், நிலத்தடி நீர் என்பன பாதிப்படையும். உரிய நேரத்தில் மாத்திரம் வளமாக்கிகளை பயன்படுத்துதல் அல்லது அவற்றின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல் சரியான முறையாகும். இயற்கை சூழலில் உயர் விளைச்சலை தரக்கூடிய பயிர் இனங்களை அறிமுகம் செய்தல், ஓரின பயிர் செய்கைக்கு பதிலாக பல்லின பயிர் செய்கை அல்லது சுழற்சி முறை பயிர் செய்கையை மேற்கொள்ளுதல், விவசாய வளமாக்கிகளின் தீமையான விளைவுகளை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் வேதி வளமாக்கிகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதகமான விளைவுகளை கட்டுப்படுத்தலாம்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: இனி வானிலை. நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் 11 படி அதிகபட்ச வெப்பநிலை 34.1 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 87%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவான படி அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25.9 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 86%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான இடியுடன் கூடிய மழைச்சாரல் வரக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். வானிலை கேட்டீர்கள். நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி. புத்தம் புது காலை. புத்தம் புது காலையின் துவக்கமாக
1: உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: நுகர்வோர் உரிமைகள். நுகர்வோர் உரிமைகள் என்பது பொருட்கள் அல்லது சேவைகள் வாங்கும் நபர்களை தவறான வணிக நடைமுறைகளிலிருந்து பாதுகாக்கும் சட்ட

உரிமைகள் ஆகும். இந்தியாவில் இவை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் வழங்கப்படுகின்றன. இதில் பல உரிமைகள் உள்ளது. பாதுகாப்பிற்கான உரிமை, ரைட் டு சேஃப்டி, ஒரு ஆபத்தான பொருட்கள் மற்றும் சேவைகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் உரிமை அப்படின்னா அது பாதுகாப்பிற்கான உரிமை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா மருத்துவ அலட்சியம். ஒரு மருத்துவர் அலட்சிய போக்கை கடைபிடித்து ஏதோ ஒரு தப்பான பிரிஸ்கிரிப்ஷனோ இல்ல தப்பான ஒரு சர்ஜரியோ ஒரு நுகர்வோர் மேல பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அது வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அதாவது மருத்துவ அலட்சியம், பாதுகாப்பு, ரைட் டு சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு கீழேயும் இந்த டாக்டர் மேலேயும் அந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் நம்மளால நுகர்வோர் உரிமைகள் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இரண்டாவது உரிமை தகவல் பெறும் உரிமை, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன். பொருட்களின் தரம், அளவு, விலை, தூய்மை, விவரங்கள் அறியும் உரிமை. இந்த உரிமை கீழே தான் நம்மளுக்கு ஒரு பேக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க, அதாவது இன்கிரீடியன்ஸ்னு நம்ம சொல்லுவோம், அதில் என்ன பொருட்கள்லாம் சேர்த்துருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் பெறும் உரிமையின் கீழ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு சிகரெட் பேக்கெட் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிற இஃபெக்ட்ஸ், அதாவது அது யூஸ் பண்ணால் என்ன வரும், நம்மளுக்கு என்ன நடக்கும்ன்றதையும் அந்த பேக்கெட்டில் சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான். இந்த தகவல் பெறும் உரிமை கீழே நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு சர்வீஸையும் வாங்குறப்போ அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, என்ன அதில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த தகவல் பெறும் உரிமை. தேர்வு செய்யும் உரிமை தான் நம்மளோட மூணாவது உரிமை, தட் இஸ் ரைட் டு சூஸ். பல்வேறு பொருட்கள் சேவைகள் இருந்தும் நியாயமான விலைக்கு நம்ம தேர்வு செய்யணும், அதுதான் நம்மளோட உரிமை. ஒரு சூப்பர் மார்க்கெட்குள்ளே என்டர் ஆகிறப்போ நிறைய பல விதமான பொருட்கள் இருக்கலாம். அந்த பொருட்களை இதை தான் நீங்கள் வாங்கணும், இந்த பொருளை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த பொருட்கள்லேருந்து அந்த விலை, அந்த தரம், அந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம், அதுதான் உங்கள் உரிமை, தேர்வு செய்யும் உரிமை. இந்த இடத்துல தான் ஒரு கன்சியூமர் இஸ் த கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாலாவது உரிமை கேட்கப்படும் உரிமை, அதாவது ரைட் டு பி ஹர்ட். ஒரு புகாரை நம்ம சமர்ப்பித்து அதை நீதிமன்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டியது நம்மளோட உரிமை. இந்த உரிமை கீழே தான் நம்ம நுகர்வோர் உரிமைகள் கீழே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஒரு பெட்டிஷனையோ போடுறோம். அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி கோர்ட்ஸ் வந்து நம்மளுக்காக நம்மளோட எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஆர்டர்ஸ் போடுறாங்க. நிவாரணம் பெறும் உரிமை, அதாவது ரைட் டு ரிட்ரெசல். இழப்பீடு அல்லது நியாயமான தீர்வு பெறும் உரிமை. இந்த உரிமை நம்மளுக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை டிஸ்பியூட் வர்றப்போ நம்ம இழப்பீடு கேட்கறதுக்கு, அதாவது காம்பன்சேஷன், நம்ம பே பண்ண அந்த காசை திரும்ப பெறத்துக்கு, அதாவது ரீஃபண்ட், நம்மளுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு, மென்டல் ஆகனிக்கு நம்ம கேட்குற அந்த டேமேஜஸ், இது எல்லாமே கேட்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு உரிமை இருக்கு. அது எது கீழே வருது அப்படின்னா நிவாரணம் பெறும் உரிமை. நம்மளோட கடைசி உரிமை நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை, அதாவது ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். எல்லா உரிமைகளும் கடமைகளையும் நம்ம நுகர்வோருக்கு போய் சேர்க்கணும், அதுதான் நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை. இது வந்து ஒரு அவசியமான ஒரு உரிமை. இந்த உரிமை கீழே தான் எல்லா கவர்மெண்ட்டும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது எல்லா நுகர்வோருக்கும். நுகர்வோர் நீதிமன்ற வகைகள். நுகர்வோர் வழக்குகள் தற்போது நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையங்கள், அதாவது கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரெசல் கமிஷன் மூலம் விசாரிக்கப்படுகின்றன. மாவட்ட நிலையில மாவட்ட நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் என்று நம்ம அதை அழைக்கிறோம். இதுல வழக்கு மதிப்பு 50 லட்சம் வரை இருக்கு. மாநில அளவுல மாநில நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் இருக்கிற அந்த வழக்குகளை எடுத்து நடத்தலாம். கடைசியாக தேசிய நுகர்வோர் தீர்வாணையம், அதாவது NCDRC, இதில் 2 கோடிக்கு மேல் உள்ள வழக்குகளை ஏற்கலாம். எல்லா மாவட்டங்களிலும் தனித்தனியாக அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரெசல் ஃபோரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ஸ் என்னவென்றால், 1 செங்கல்பட்டு, சென்னை, சென்னை நார்த், சென்னை சவுத், கோயம்புத்தூர்,

0: கடலூர், விழுப்புரம், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாகர்கோயில், நாமக்கல், பெரம்பலூர், சேலம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நீலகிரிஸ், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவள்ளூர், திருவாரூர், வேலூர், திருவண்ணாமலை. இத்தனை மாவட்ட நுகர்வோர் தீர்ப்பாணையங்கள் இருக்குது. நுகர்வோர் வழக்குகளை நீங்கள் தாக்கல் செய்வது எப்படி அப்படின்னு கேட்டால், நுகர்வோர் தானாகவே வழக்கறிஞர் இல்லாமலே தாக்கல் செய்யலாம், இல்லை ஒரு வழக்கறிஞரை நியமித்து அவங்க மூலியமாகவும் நீங்கள் நுகர்வோர் வழக்கை தாக்கல் செய்யலாம். ஒரு நுகர்வோர் வழக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னா, முதலாவதாக நீங்கள் ஆவணங்களை சேகரிக்கணும். பில்லு, ரசீது, உத்தரவாத அட்டை, மின்னஞ்சல், புகைப்படங்கள் போன்றவையை நீங்கள் ஃபஸ்ட்டு சேகரிக்கணும். என்னதான் இதில் பாரதிய சாட்சிய ஆக்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும், இந்த ஆவணங்கள் ஜெராக்ஸ் காப்பியாவது இல்லை வெப்காப்பியாவது நம்மக்கிட்ட இருக்கணும். வாய்மொழி சாட்சியை விட பில்லு, ரசீது அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை தான் கோர்ட் உன்னித்து கவனிக்கும். ஆகையால் ஒரு வழக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் தாக்கல் செய்கிறப்போ, பில்லு, ரசீது எல்லா ஆவணங்களையும் முதலாவதாக க்ரோனலாஜிக்கலி, அதாவது டேட் வைஸ் நீங்கள் அதை பிரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சட்ட நோட்டீஸ், அதாவது ஒரு லீகல் நோட்டீஸை நீங்கள் அனுப்பணும். அதில் 15லேருந்து ஒரு 30 நாள் கெடு விதித்து, ஒன்று நீங்கள் ரீஃபண்ட் கேட்கறதுனா கேட்கலாம், காம்பன்சேஷன் கேட்கறதுனா கேட்கலாம், எந்த கோரிக்கையில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு ஃபேக்ட்ஸை சொல்லி, உங்களோட வழக்கோட சாராம்சத்தை சொல்லி ஒரு சட்ட நோட்டீஸை அனுப்பலாம். அதில் 15லேருந்து 30 நாள் கெடு விதித்து அந்த நிறுவனம் அதற்குள்ள உங்களுக்கு ஆன இழப்பீடோ இல்லை ரீஃபண்டையோ கேட்டு நீங்கள் அனுப்பலாம். இந்த நோட்டீஸை நீங்கள் அனுப்புகிறப்போ போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புகிற அந்த போஸ்டல் ரிசீட்டை, அந்த ப்ரூஃபை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும். எப்போவுமே இந்த லீகல் நோட்டீஸ் நீங்கள் அனுப்புகிறப்போ ஒரு போஸ்டல் ரிசீட்டோட நீங்கள் வித் அக்னாலஜ்மெண்ட், அதாவது ஏடி கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கார்டோட நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பின ஆர்பிஏடியோ இல்லை எஸ்பிஏடியோ அனுப்பிச்சிங்கன்னா, அவங்க பெற்றதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு திரும்ப வரும். அந்த ப்ரூஃபையும் சேகரித்து வைக்கிறது வில் ஃபார்ம் அ பார்ட், அதாவது அது ஃபஸ்ட்டு நம்ம ஆவணங்கள்லாம் சேகரித்தோம் இல்லையா, அதோட இந்த சட்ட நோட்டீஸையும் ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நோட்டீஸ்க்கு அப்புறமும் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கல இல்லை ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னா, நீங்கள் இன்னொரு நோட்டீஸ் அனுப்பணுன்றதுக்கான எந்த அவசியமும் இல்லை. இந்த ஆவணங்களையும் சேர்த்து, இந்த சட்ட நோட்டீஸையும் சேர்த்து புகார் வரைவை தயார் செய்யலாம். இந்த புகார் வரைவை தயார் செய்யறப்போ நிகழ்வுகளை ஒரு கோர்வையாகவும் தெளிவாகவும் எழுத வேண்டும். இந்த புகாரை நீங்க தயார் செய்யறப்போ தேதி, இடம், எல்லா பொருளையும் நீங்க தெளிவா சொல்லணும். இந்த புகார் வரைவை தயார் செய்யும் பொழுது நிகழ்வுகளை தெளிவாக எழுதணும். நிகழ்வுகளைன்னு நான் சொல்றப்போ அதுல தேதி, இடம்லாம் சரியாக நீங்க குறிப்பிடணும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் தாக்கல் செய்கிறீங்களோ அந்த ஆவணங்களை 1, 2, 3 வகைப்படுத்தி அதையும் தெளிவாக நீங்கள் சொல்லணும். இந்த புகார் வரைவு தயார் செய்த பிறகு இந்த ஆதாரங்கள், அதாவது நீங்கள் சேகரித்து வைத்திருந்த அந்த ஆவண ஆதாரங்களை சேர்த்து இணைத்து இந்த புகாரோட நீங்கள் தாக்கல் செய்யணும்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:10.
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
4: மக்களாய் பிறந்தவர் அறிவனை பிறர்கழித்து இன்புறல் வேண்டும். இவ்வாழ்வில் சீர்பெற வாழ்பவரே புலவர் பெருமக்கள். உலகம் திருந்திய அரசியல் பெருமானால் மக்கள் அனைவரும் அறிவு வாழ்க்கை வாழ வல்லவராவார். இருப்பினும் உலகம் இன்னும் அந்நிலையை எய்தவில்லை. ஆதலின் புலவர் அறிவு வாழ்க்கை வாழ பிற மக்கள் வயிற்று வாழ்க்கையை நடாத்தும் நிலை உள்ளது. வயிற்று கவலை பொல்லாதது, அது பிற வேலைகளுக்கு இடம் கொடுக்காது. பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்பர், இது நிதர்சன உண்மை. இன்றைக்கு வேண்டும் பொருள் தேடுவோர்

0: நாளைக்கும் வேண்டுமென தேடுவோர், தம் மக்களுக்கு என்றென்றும் வாழ உதவும் பொருள் தேடுவோர் ஆகிய அனைவரும் வயிற்றுக்கவலை உடையவரே ஆவர். வயிற்றுக்கவலை உள்ளவரையில் அறவோரின் துண்டும் அறநூல்களின் விளக்கமும் பயன்படாது. புலவர் வாரி வழங்குவன ஏற்பாடின்றி ஏங்கி கிடக்கும். உலகில் உயிர் வாழ்வதற்கும் அனைத்து வசதிகளையும் பெற விரும்புவோரும் தம் உழைப்பை போற்ற வேண்டும். இத்தகைய உழைப்பை நல்குவோர் பொதுமக்களே. அவர் தம் உழைப்பை பொருட்செல்வர் பெற்று இனிது வாழ்கின்றனர். புலவர்க்கு கிடைக்கப் பெறாமையால் வறியவராய் வாழ்கின்றனர். வயிற்று கவலை அகன்ற பின்னர் அறிவு நாட்டம் தானே வந்தடையும். அதுவரையில் புலவர் வாழ்வில் வறுமை இடம்பெறுதல் இயல்பாகும். சங்க இலக்கியம் ஒன்று அக்காலத்து வறுமையின் நிலையினை தெளிவாக எடுத்து காட்டி நிற்கிறது. ஒரு வீட்டில் தூண்கள் செல்லரித்து விடும் நிலையில் காணப்பட்டன. சுவர்கள் பழுதடைந்து காணப்பட்டன. அந்த வீட்டுக்கும் சமையல் அறையில் காளான் பூத்திருந்தது. அங்கு ஒரு நாய் குட்டிகளை ஈன்றது. தனக்கும் தன் குட்டிகளுக்கும் பாலின்றி வருந்தி கிடந்தது. கண் திறவாத நிலையில் இளம் குட்டிகளாக அவை இருந்ததால் வெளியில் சென்று உணவினை தேட இயலவில்லை. தாயின் மடியில் வாய் வைத்து உறிஞ்சிய தாய் நாய்க்கு துன்பத்தை தந்தன. தன் மடியில் பால் இல்லாத காரணத்தாலும் துன்பத்தை பொறுக்க முடியாமலும் தாய் நாய் குறைத்தது. இது விலங்கின் வறிய நிலை. மனிதர்களின் வறுமையை சொல்லவும் கூடுவதில்லை. அவன் பசியால் வருந்தி மெலிந்து காணப்பெற்றாள். குப்பையில் வளர்ந்திருந்த வேலைக்கீரையை பறித்து உப்பில்லாமல் வேக வைத்தாள். வந்த கீரையினை உண்பதற்கு அனைவரையும் அழைத்தாள். உண்ண வந்த அனைவருக்கும் உப்பில்லாத கீரையை பகுத்து கொடுத்தாள். கீரை உண்பதை அயலார் பார்த்துவிடின் இகழ்வரே என்றெண்ணி வெட்கப்பட்டு வாயிற்கதவினை அடைத்தாள் என இலக்கியம் குறிப்பிடுகிறது. சங்ககால புலவர்கள் வறுமைக்கும் பலியானார்கள் என்பதை படிக்கும்போது படிப்போர் நெஞ்சம் உருகுகிறது. அறத்தையும் அறிவையும் தடைதையும் வயிற்றுக்கவலையை கொன்று ஒழிக்க பழந்தமிழகத்தில் உணர்வுமிக்கோர் பலர் முயன்றுள்ளனர். ஆனால் சமூக அமைப்புகளை மாற்ற முயலவில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன் உலகம் அத்துணை சமூக முன்னேற்றத்தை பெறவில்லை என்றே கூறலாம். வறுமையை கொன்று வீழ்த்தும் படைகளை பற்றி திருவள்ளுவர் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். இரவுள்ள உள்ளம் உருகம் இரவுள்ள உள்ளதும் இன்றி கெடும். சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் காலத்தில் புகழ்பெற்று விளங்கியவன் வள்ளல் பண்ணன் என்பான். தனக்கென வாழா பிறர்க்குரியாளன் என கொற்றங்கொற்றனார் என்னும் புலவரால் பாராட்டப்பெற்றவன். பண்ணன் இருப்பிடத்திற்கு சோழன் சென்றபோது அவன் கண்ட காட்சி அவனது உள்ளத்தை உருக வைத்தது. அக்காட்சி 143வது பாடலில் காண முடிகிறது. யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய பாணர்கான் இவன் கடும்பின இடும்பை பாணர் பழுமரம் புண் இமிழ்ந்தன்ன ஊன் ஒளி அறவும் தானும் கேட்கும் பொய்யா எழிலி பெய்விடும் நோக்கி முட்டை கொண்டு வற்பம் சேரும் சிறுநுன் எறும்பின் சில்லுழுக்கு ஏங்க சோருடை கையர் வீறு வீறு இயங்கும் இளைஞனை சிறார் காண்டும் கண்டும் மற்றும் வினோவதும் தெற்றன பசிப்பினி மருத்துவர் இல்லம் அனித்தோ செய்தோ கூறுமீன் எமக்கே புறம் 143.
1: தமிழமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது என்ற இரு நாடுகளின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர்.

0: புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் மோதலாக உருவெடுக்காமல் தவிர்ப்பது என வேண்டும் என்று ஒப்புக்கொண்டனர். பரஸ்பர மரியாதை, நலன்கள் உள்ளிட்ட அம்சங்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். எல்லைப் பகுதியில் அமைதியை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பொருளாதார மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்த உச்சிமாநாட்டில் நிறைவு நாளான இன்று மீள்திறன், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை குறித்து பிரிக்ஸ் நாடுகள் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனையடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கஜகஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேற்காசியாவில் அண்மையில் ஏற்பட்டுள்ள நிகழ்வுகள் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். மேலும் அப்பகுதியில் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்தல், மாலுமிகளின் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானிடம் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். இதனையடுத்து ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கஜகஸ்தான் அதிபர் திரு காசிம் ஜோமார்ட் நேற்று புதுதில்லி வந்துள்ளார். தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்த் மஜூம்தார் வரவேற்றார். இந்தியா கஜகஸ்தான் இடையே வலுவான கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்பை அடிப்படையாக கொண்ட வலுவான உத்திசார் நட்புறவை கொண்டுள்ளன. வளரும் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு புருனோ ரோட்ரிக்ஸ் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பயனுள்ள வகையில் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வழக்கமான பயணிகள் விமான சேவைகள் இம்மாதம் 21ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் குவாங்சோ நகருக்கும் புதுதில்லிக்கும் இடையே விமான சேவைகள் தொடங்கப்பட உள்ளது. 2020ஆம் ஆண்டில் கோவிட் பெருந்தொற்று பரவல் காலத்தில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதன் மூலம் 6 ஆண்டுகால இடைவெளி முடிவுக்கு வந்துள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் இந்தியா வந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் இண்டிகோ நிறுவனம் ஷாங்காய் கொல்கத்தா இடையே தினசரி விமான சேவைகளை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மும்பை சென்றுள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது மும்பையில் உள்ள ஆசிய சொசைட்டியை பார்வையிடுகிறார். பந்த்ரா குர்லா வளாகத்தில் உள்ள பாரத் டைமண்ட் போர்லேட் நடைபெறும் விருது வழங்கும் விழாவில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் லால்பாகா ராஜாவில் உள்ள விநாயகர் கோயிலில் வழிபடும் அவர் மும்பை ஆசியாட்டிக் சொசைட்டியில் ஸ்ரீ கணேஷ் ஞானரதி என்று பெயரிடப்பட்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கையெழுத்து பிரதிகளின் கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் அங்குள்ள நூலகத்திற்கு சென்று கையெழுத்து பிரதி பாதுகாப்பு ஆய்வகத்தின் பணிகளை அவர் ஆய்வு செய்கிறார். நாளை நவி மும்பை செல்லும் திரு அமித்ஷா காஷி உள்ள சிட்கோ கண்காட்சி மையத்தில் ஹிந்தி மொழியை மையமாக கொண்ட 6வது அகில பாரதிய ராஜ்பாஷா மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இடையேயான ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்த வங்கியின் தலைவர் திரு ஜோ ஜியாயியுடன் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு வசதிகள், மேம்பாடு, போக்குவரத்து திட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பது இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டின் பாதுகாப்பிற்கு பொது சுகாதார பாதுகாப்பு வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் 10 தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் 12 ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வகங்களை திறந்து வைத்து அவர் பேசினார். தீவிர சிகிச்சை வழங்குவதற்கும் நோய் பரவலை முன்கூட்டியே கண்டறிவதற்கும் மருத்துவமனையின் செயல்திறனை இந்த புதிய வசதிகள் மேம்படுத்தும் என்று அவர் கூறினார். வழக்கமான சுகாதார சேவைகளை பாதிக்காத வகையில் அவசர நிலைகளை எதிர்கொள்ளக்கூடிய சுகாதார கட்டமைப்பின் அவசியத்தை COVID-19 பெருந்தொற்று உணர்த்தியதாக அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு திட்டம் தொடங்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 631 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 24 தீவிர சிகிச்சை பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மக்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகள் வழங்குவதற்காக நாடு முழுவதும் 175,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக திரு நட்டா தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கரில் எஃகு கழிவுகளை கொண்டு உலகின் மிக நீளமான சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக இந்தியா கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது. 1.85 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை பதப்படுத்தப்பட்ட எஃகு கழிவை சாலை அமைப்பதற்கான மூலப்பொருளாக மாற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கின்னஸ் உலக சாதனை அங்கீகார விழாவில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், எஃகு கழிவுகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள சாலை வழக்கமான தார் சாலைகளை விட 4 மடங்கு அதிக வலிமையை அளிப்பதுடன் சாலை அமைப்பதற்கான செலவை 40% வரை குறைக்கும் என்று கூறினார். கழிவிலிருந்து செல்வம் என்ற மறுசுழற்சி முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் முன்னுரிமைகளை இத்திட்டம் அமைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டு தலைநகர் சாண்டியாகோ நகரின் தென்பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மருத்துவமனையில் 26 அதிகமான மூத்த குடிமக்கள் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அவர்களில் 10 மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அதிபர் திரு ஜோஸ் ஆண்டனியோ காஸ்ட் உத்தரவிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், சௌராஷ்டிரா, கட்ச் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹுலுன்பியூர் நகரில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண்பது என இரு நாட்டின் தலைவர்களும் முடிவு செய்துள்ளனர். கியூபா வெளியுறவு அமைச்சருடனான இருதரப்பு பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவசர நிலையை எதிர்கொள்ளும் வகையில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதார அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். சிலியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் 16 உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 7:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
3: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: பிசிஓடி, பிசிஓஎஸ் ரெண்டுமே ஆங்கில அப்ரிவியேஷன் சொல்ற வார்த்தைகள். பிசிஓடினா பாலி சிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், பிசிஓஎஸ்னா

0: பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பிரச்சனையை சார்ந்த வார்த்தைகள் தான். அப்படின்னா சனமுட்டை பையில் அளவுக்கும் அதிகமாக ஃபாலிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதை நீர்க்கட்டுகள்னு பாமர மொழியில் சொல்லுவாங்க. அதை தான் இங்கிலீஷில் பிசிஓடி பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலாக சனமுட்டை பையில் உங்களுக்கு இத்தனை ஃபாலிக்கல் தான் தெரியும்னு ஒரு கணக்கு இருக்குது ஸ்கேனில். அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான கணக்கு இருந்து கரெக்டான ஃபாலிக்கல் வளர்ச்சி இருந்தால் ரெகுலராக நார்மல் பீரியட்ஸ் வரும், அவங்க ஹார்மோனல் பேலன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு எடுத்துப்போம். பட் பிசிஓடி பிசிஓஎஸில் என்ன நடக்கும்னா அளவுக்கும் அதிகமான குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் ஸ்கேனில் தெரியும். அந்த அப்பியரன்ஸை எங்களுடைய மருத்துவ மொழியில் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்போம். இந்த பிரச்சனை ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கும்போது அவங்க உடல் பருமனோடோ அல்லது அவங்களுக்கு வந்து மாத்திரை போட்டால் மட்டும்தான் தீட்டு வரும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலோ, சில லேப் டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை வெரிஃபை பண்ணி அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய மாதவிடாய் ஓட கேலண்டர் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாதமும் கடந்த 6 மாதமாக ஒரு வருடமாக எப்படி இருக்குன்னு ஒரு ஒரு கணக்கு மாதிரி எடுப்போம். அதை பேஸ் பண்ணி டயக்னோசிஸ் கொடுக்கறது தான் பிசிஓடி. வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அந்த டயக்னோசிஸை கொடுக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி அவங்க இரத்த அணுக்கள் ரிப்போர்ட்டு ப்ளஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் அதுதான் நிர்ணயிக்கும் அந்த டயக்னோசிஸை. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மருத்துவ ஆராய்ச்சிக்குள்ளே இருந்துட்டுருக்கிற ஒரு கண்டிஷன். அது கிட்டத்தட்ட ஒரு மில்லினியம் டிசீஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் அது அளவுக்கும் அதிகமாக உலகளவில் மற்றும் நம்ம நாட்டிலேயே இது ஒரு ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு. யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேன் ஆஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ். அப்படின்னா நம்ம நடைமுறை வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்போது நம்ம மரபணுக்கள், ஏற்கனவே ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம், நம்ம மரபணுக்கள் ரீதியாக நமக்கு அதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா நம்மளோட வாழ்க்கை முறை சரியில்லை, நம்மளுடைய சுற்றுப்புறம் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம், சுற்றுப்புற சூழ்நிலை மாறி போயிருக்கு, பொல்யூஷன்னு சொல்கிறோம் இல்லையா, மாசுபடைஞ்சிருக்குன்னா நம்மளுடைய உள்ள பாடி ப்ரோக்ராம் ஆனது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த புரிதலோட இன்றைய கால பெண்கள், அவங்களுக்கே தெரியும் அவங்க பாட்டி அவங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைய கால பெண்கள் வாழ்கிறதில்ல. ஸோ லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுன்னும் போது பிசிஓடி உங்களுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இன்றைய காலகட்டத்தில் 10 to 11 வயசுக்குள்ள பெண்கள் வயசுக்கு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய முதல் மாதவிடாய் வரும்போது அவங்க பாடி ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெகுலர் பீரியட்ஸ் வருதா அல்லது இரெகுலர் பீரியட்ஸ் வருதான்னு. இரெகுலர் பீரியட்ஸை நோக்கி போகிறாங்க, பாடி வெயிட் ஏறிக்கிட்டே போகுதுன்னா அப்பயே ஸ்கூல் லெவல்லையே அவங்கள பிடிச்சி அவங்கள நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் கரெக்டாக கொண்டு வர பார்க்கணும். இல்லையேல் நாங்கள் பீரியட்ஸ் வந்து 7வது 8வது வருஷம்தான் பிசிஓடி இருக்குன்றத டாக்குமெண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு 13 வயசு பொண்ணு ஸ்கேன் ரிப்போர்ட் பிசிஓடின்னு இருந்ததுன்னா அதை நாங்கள் பிசிஓடியாக எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி மூலமாக கிளியர் கட்டாக குறைந்தது 8 வருடங்கள் முதல் மாதவிடாய் வந்த பிறகு தான் பிசிஓடின்னு நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் பிசிஓடின்னு சொல்லிட்டோம்னா அது லைஃப் லாங் பிராண்டட் ப்ராப்ளம். ஸோ அதை இன் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சுக்கிறது தான் அதுக்கப்புறம் வர ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு ஆஸ்துமா நோயாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சின்ன வயசுலேருந்தே ஆஸ்துமேட்டிக்காக தான் இருப்பாங்க, பட் அதுக்குன்னு அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மூச்சு இழப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அவங்க அதை கண்ட்ரோலை வச்சுட்டு அதோட வாழ கற்றுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நீர்க்கட்டிகள் உள்ளவங்களுக்கு அதோட எப்படி வாழ்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படி வாழ்கிறதுன்றத ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி 18-19 வயதுலேருந்து அதை நாங்கள் இந்த ஏஜ் குரூப் ரிஸ்க் ஏஜ் குரூப் டயக்னோசிஸ் ஏஜ் குரூப்குள்ளே அவங்க வந்துடுவாங்க.
1: இதுவரை மகப்பேறும் மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு காடு நல்ல மரம்லாம் செழிச்சிருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்னால், அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப 1 கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார், உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும்.

0: உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது. அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு நகர்ந்து போயிடும். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார். இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணார்னா, மறக்காமல் அந்த மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சு தான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உள்ளம் நிறைந்து இருந்தால் இருக்கும் இடம் எல்லாம் மகிழ்ச்சிதான்.

0: அது வசந்தி படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது.
1: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈஸி, இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க, இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
4: வேணாம்ப்பா வேணாம்.
5: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: ஆனந்த புன்னகை ஆயுளை நீட்டிக்கும். கொடுப்பதினால் கிடைக்கும் மகிழ்ச்சிதான் வாழ்க்கை.

0: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ் ஆ?
1: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
0: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
2: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள்.
0: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: சுயநலம் இல்லாத அன்பு, நிபந்தனை இல்லாத இன்பம்.

0: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
1: நேரம் காலை 7:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ள ராஜேஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதன் நல்லபடியா வாடுறான்னா அவனது ஆயுட்காலம 100 வயசுக்கு மேல. ஆனா இப்போ அப்படி அல்ல, சராசரியா 70 வயசு வரை வாழுறோம். இதற்கு பல்வேறு காரணங்கள். அதாவது ஆயுட்காலம் முழுக்க வாழ முடியாம போவதற்கு உடற்பயிற்சியின்மை, உடல் உழைப்பின்மை, இரவுல கண் முழிக்கிறது, சரியா தூங்குறதில்ல, காலை உணவை தவிர்த்தல், ஆரோக்கியமற்ற உணவுகளின் மீது உள்ள நாட்டம், கண்டது கிடையாத சாப்பிட்றது, அப்புறம் பணத்தை நோக்கிய ஓட்டம், எதுக்காக இப்படி சம்பாதிக்கிறது, பழைய உணவுகளை மீதமான உணவுகளை சூடாக்கி சாப்பிட்றது, கவலைகளை கட்டி கொண்டிருத்தல். இந்த 7 காரணங்கள் மிக முக்கியமானவை நமது ஆயுள் குறைந்து போவதற்கு. ஒரு நாளைக்கு எல்லாரும் 3 வேளை சாப்பிட்றோம். வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்துங்கள். தரமான உணவையே உட்கொள்ளணும். கண்டதையும் கொட்ட நமது வயிறு ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. நேரத்துக்கு தூங்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தூங்கணும். ராஜேஷ்குமார் சார், நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? நிம்மதியான உறக்கத்தின் போது தான் உடல் தன்னைத்தானே சீராக்கி கொள்ளும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடான தண்ணீர் குடிக்கணும். போதிய அளவு நீர் அருந்தணும். ஒரு நாளைக்கு 2.5-3 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கணும். இளநீ ரொம்ப நல்லது. பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய், ஊற வைத்த நிலக்கடலை, வெள்ளரிப்பிஞ்சு, கேரட், சின்ன வெங்காயம், பழங்கள், நட்ஸ் என்று சொல்லக்கூடிய பருப்பு வகைகள்

0: இவற்றை தினமும் காலையில் சாப்பிடணும். காலை உணவை தவிர்க்கக்கூடாது. ஆரோக்கியமானதை தேர்வு செய்து சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும், எறும்பு போல, தேனீக்கள் போல சுறுசுறுப்பாக இருக்கணும். தொடர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்திருப்பதை தவிர்க்கணும். அப்படி உட்கார்ந்து தான் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம்னா அப்பப்போ எழுந்து கொஞ்சம் காலார நடக்கணும், திரும்ப வந்து மறுபடியும் வேலை பார்க்கணும். இப்படி நமது உடல் நலனில் அக்கறையோடு இருக்கணும். உடற்பயிற்சி என்பது உணவை போல அத்தியாவசியமான ஒன்று. இறுக்கமாக இருக்கக்கூடாது. சிரித்து பேசி எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கணும். நம்முடைய வட்டத்தை இயந்திரத்தோடு குறுக்கி கொள்ளக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இயந்திரங்கள் இல்லாமல் வாழ இயலாது. விவசாய அன்பர்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. விவசாய பணிகளுக்கெல்லாம் இப்போ யாரும் வர்றதில்லை. அதனால் நிறைய இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. விதை முதல் விளைச்சல் வரை கருவிகள் வந்துருச்சு. ஒரு காலத்தில் டிராக்டர் என்ற இயந்திரத்தை வயலில் இறக்குனப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தொழிலாளிகளின் வயிற்றில் அடிக்கும் இந்த கருவியை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அப்புறம் அந்த எதிர்ப்பு நீர்த்து போனது. இன்னைக்கு அப்படி அல்ல, கருவிகள் வேணும். புதுசு புதுசாக கருவிகளை கேட்டு விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறத பார்க்குறோம். ஆனால் ராஜேஷ்குமார் சார், கருவிகள் செய்கிற வேலையை கருவிகள் செய்யட்டும், மனிதன் செய்கிற வேலைகளை மனிதன் தான் செய்ய முடியும், செய்யணும். உதாரணத்துக்கு நெல் வயலில் ஆள விட்டு களை எடுக்க சொல்லுவாங்க. அப்படி களை எடுக்கும் போது காலால் வேர்களை மிதிப்பாங்க, அல்லது வேர்கள் மிதிப்படும். அந்த மாதிரி மிதிச்சா வேருக்கு ஓர் அழுத்தம் ஏற்பட்டு சிம்புகள் நிறைய வெடிக்கும். இந்த வேலையை களை எடுக்கும் மெஷினோ களை கொல்லி மருந்தோ செய்யுமா? இதுபோல் நிறைய எழுதலாம் கடுதாசியில. மனித தன்மை வேணும். ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணிய வேண்டும். பிழைக்க விரும்பினால் உழைக்க விரும்பு. இறை தேடு, இறையையும் தேடு. நிறைகளை பேசு, நிறைய பேசாதே. கேட்பவரிடம் சொல், சொல்பவரிடம் கேள். பெரியோரை வணங்கு, சிறியோரை வாழ்த்து. இவையே வாழ்வை உயர்த்தும் உன்னதங்கள். வாழ்க்கை ஓர் அற்புதமான பரிசு இறைவன் கொடுத்தது. அதை மகிழ்வாய் வாழ முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். அக்னி நட்சத்திரம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் இளையராஜா.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகரின் சிறப்புகளை பற்றி கோயில் அர்ச்சகர் பிரசன்ன வெங்கடேச சிவம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்.

0: முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் நமது தமிழ் திருநாட்டிலே தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் பெரும் கோவிலாக விற்றிருந்து அருள் பாரித்து வருகிறார். அதுபோல நமது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் அருகே ஓடைப்பட்டி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு பெயர் மடம் சின்ன ஓடைப்பட்டி என்று ரெவென்யூ வில்லேஜ் என்று சொல்வார்கள். அந்த ஸ்தலத்திலே ஸ்ரீ வன்னி விநாயகர் என்று பெயர் கொண்டு தனி ஆலயமாக விற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். இந்த திருக்கோவிலானது வன்னி மரம் என்று சொல்லக்கூடிய அழகிய விருட்சத்தின் அடியிலேயே விநாயகர் அமர்ந்திருப்பதனால் அவருக்கு பெயர் வன்னி விநாயகர் என்று பெயர். இந்த ஸ்தலமானது செல்லத்துறை கிறிஸ்துவரால் கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமானது அமைத்து தரப்பட்டது. அதற்கு அவர்களது கனவில் விநாயகர் தோன்றி எனக்கு ஒரு தனி ஆலயம் அமைத்து தர வேண்டும் என்று விநாயகர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நிர்மாணம் செய்து கொடுத்துள்ளார்கள். அதன் வழியே பல்வேறு ஆன்றோர்களும் சான்றோர்களும் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து திருப்பணி வேலைகள்லாம் செய்து தற்பொழுது கோவில் நல்ல முறையில் இருந்து வருகிறது. இந்த ஸ்தலத்திலே மிகவும் சிறப்பானது வன்னிமரம். இந்த வன்னிமரத்துக்கடியில் விநாயகர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லா இடங்களிலும் அரச மரத்துக்கடியில் பிள்ளையார் இருப்பார். ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மரத்தடியினில என்று சொல்லக்கூடிய அரச மரத்துக்கடியில் தான் பிள்ளையார் நிறையா இருப்பாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஸ்தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய விருட்சமானது சுற்றி வரக்கூடிய பிரகார மண்டபத்தில் தான் அமைந்திருக்கும். நமது ஆலயத்தில் கருவறை மண்டபத்திலேயே ஸ்தல விருட்சமானது வன்னிமரம் அமையப்பட்டு அதன் அடியிலேயே விநாயகர் வீட்டிலிருந்து அனைவருக்கும் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னிமரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப விசேஷமானது. வன்னி அப்படின்னாலே ஜெயம், ஜெயம் என்றால் வெற்றி என்று சொல்வார்கள். இந்த வன்னிமரத்தினை சுற்றி அதனடியில் பிள்ளையாரும் சேர்ந்து இருப்பதனால இந்த வன்னிமரத்தை சுற்றி பிள்ளையாரையும் சேர்த்து சுற்றி வந்து வழிபட்டோம்னாலே நமது நினைத்த காரியங்கள் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் என்று பலரது நம்பிக்கையாக உள்ளது. விநாயகர் சொன்னால் நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் அவனுக்கு ஈடில்லாத தலைவன் என்று பெயர். அதன் போலே எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விநாயகரை வழிபட்டுத்தான் அந்த காரியத்தை வந்து ஆரம்பிப்பார்கள். அப்படி செய்வதனாலே செய்யக்கூடிய காரியங்களில் வந்து எந்த விதமான தடைகளும் இல்லாமல் நல்ல முறையில் அந்த காரியங்கள் வந்து நிறைவேறுவது அனைவர் நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது.
1: திருக்கோயிலின் ஸ்தல விருட்சகமாக இருக்கும் வன்னிமரத்தின் வரலாற்றை அர்ச்சகர் கூறும்போது,
0: இந்த வன்னிமரத்தினுடன் கூடிய விநாயகரானது எல்லா விதமான பக்தர்களுக்கும் தன்னை சுற்றி வழிபட்டு அர்ச்சனை செய்வோருக்கு எல்லா விதமான அவர்கள் வேண்டுவதை ஈட்டித்தரும் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய வகையிலே விநாயகர் அருள் பாலித்து வருகிறார். இந்த வன்னிமரம் என்று சொல்லக்கூடிய மரமானது அந்த காலத்திலே ஔரவர் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு சமி என்றும் பெண்ணாக பிறந்து மந்தாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து வருகிறார்கள். அப்பொழுது திருமணமெல்லாம் நிறைவுற்று அந்த மந்தாரன் சமி என்றும் இருவர்கள் வனத்திலே செல்லும்போது புருசுண்டி என்று சொல்லக்கூடிய விநாயகரனுடைய அருள் பெற்ற முனிவர், புருசுண்டி என்பது எதனால் பெயர் என்றால் அவருக்கும் விநாயகருக்கு எப்படி தும்பிக்கை உள்ளதோ அதே மாதிரியே அந்த புருசுண்டி முனிவர் அப்படிங்கிறவருக்கும் தும்பிக்கை இருக்கும். இவர் வந்து விநாயகருடைய சிறந்த தவ வலிமை பெற்றவர். அவரை பார்த்து இப்படி தும்பிக்கை உள்ள முனிவராக இருக்கிறார் என்று ஏளனம் செய்ததாக புராண வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி செய்யும் போது அந்த புருசுண்டி முனிவரால் சாபம் பெறுகிறார்கள் இந்த மந்தாரனும் சமி என்று சொல்லக்கூடிய இருவரும். சமி என்பவள் ஒரு மரமாகவும் மந்தாரன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மரமாகவும் அவர் வந்து சாபம் இடுகிறார். அதன் போலே சமி என்பது வந்து வடமொழி சொல், அதனைத்தான் நமது தமிழில் வன்னி மரம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த ஔரவ முனிவரும் அந்த மந்தாரனுடைய தந்தையாரும் சேர்ந்து விநாயகர் இடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த மாதிரி புருசுண்டி முனிவருடைய சாபம் பெற்ற எங்களது பிள்ளைகளை வந்து மீட்டுத்தர வேண்டும் என்று விநாயகர் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படி செய்யும் போது விநாயகரே சொல்கிறார், புருசுண்டி முனிவருடைய சாபத்தை யாராலும் நீக்க முடியாது, ஆதலால் அவர் அளித்த சாபத்தின்படியே அவர்கள் மரமாக இருந்து அவர்கள் அடியினிலே நான் வீற்று இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான மங்களங்களும் நான் வழங்குவேன் என்று விநாயகரனுடைய ஒரு சொல்வாக்காக அமைந்து அதன்படியே வந்து இந்த சமி என்று சொல்லக்கூடிய வன்னிமரத்தின் அடியிலேயே விநாயகர் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார். அதனால் தான் அந்த வன்னிமரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நம்மளுக்கு நினைக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நம்மளுக்கு வெற்றிகள் உண்டாகிறது. அதே போல இந்த வன்னிமரம் என்று சொல்லக்கூடியது வன்னி குச்சியினாலே ஹோமம் செய்தாலோ இந்த வன்னி இலையினாலே சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்தாலோ எல்லா விதமான சனி தோஷங்கள் இந்த அஷ்டமத்து சனி, ஏழரை சனி என்று சொல்ல அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாக இருக்கிறது. ஆதலால் இங்கே

நமது ஆலயத்திலே வந்து மித்த சன்னதிகள் எதுவும் இல்லாமல் வன்னி மரமும் பிள்ளையாறு மட்டும் தனியாக இருந்து இந்த வன்னி மரத்தை 9 தடவை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி திருமண காரியம் ஆகாதவங்களுக்கு, ரொம்ப நாள் வந்து திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல வரன்கள் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கும், கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு நல்ல விதமான கல்வி செல்வங்களை அளிப்பதற்கும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வேண்டுவோருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து விநாயகரனுடைய அருளால் வந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த விநாயகருக்கு அக்னி சுரூபமாகவும் இந்த வன்னிமரம் வந்து விளங்குகிறது. அக்னி பகவானுடைய சுரூபமாக இருக்கிறதுனால மகாபாரத போரில் வந்து, மகாபாரத நிகழ்வில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில், வனவாசம் முடிஞ்சு அந்த 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்துக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்திலே அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருந்து, 1 வருட காலம் அஜ்ஞாதவாசம் முடிந்து திருப்பி இந்த வன்னி மரத்துக்கு பூஜைகள் எல்லாம் செய்து அந்த ஆயுதங்களை திரும்ப பெற்று மகாபாரத போர்

0: விதமான கல்விச் செல்வங்களை அளிப்பதற்கும் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வேண்டுவோருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து விநாயகரனுடைய அருளால் வந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த விநாயகருக்கு அக்னி சுரூபமாகவும் இந்த வன்னிமரம் வந்து விளங்குகிறது. அக்னி பகவானுடைய சுரூபமாக இருக்கிறதுனால மகாபாரத போரில் வந்து மகாபாரத நிகழ்வில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் வனவாசம் முடிஞ்சு அந்த 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்துக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்திலே அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருந்து 1 வருட காலம் அஜ்ஞாதவாசம் முடிந்து திருப்பி இந்த வன்னி மரத்துக்கு பூஜைகள்லாம் செய்து அந்த ஆயுதங்களை திரும்ப பெற்று மகாபாரத போரிலே வந்து வெற்றி பெற்றதாக புராண வரலாறுகள்லாம் உண்டு. அதன்படி இந்த வன்னி மரத்தை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு எல்லா விதமான காரியங்களும் வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு உண்மையாகும்.
1: ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் கோயிலின் அமைப்பு பற்றி அவர் எடுத்துரைக்கும் போது,
0: அமைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ஆலயத்திலே வந்து வன்னி மரம் அப்படிங்கிறது தான் வந்து கோபுரமாக விளங்குகிறது. கோவில் முகப்பு பகுதியிலே வந்து சாலகோபுரம் மட்டும் இருக்குது. கோவிலினுடைய கருவறை மண்டபத்தின் மேலே விமானங்கள் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த வன்னி மரமே ஒரு விமானமாக இருந்து அருள் பாலித்து வருகிறது. அதன்படி காஞ்சி மகா பெரியவர் இருந்து அந்த காலத்தில் வந்து இந்த பக்கமாக வரும்போது நம்ம வன்னி ஆலயத்துக்கு வந்திருந்து கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருந்து விநாயகரோட உபதேசங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காரு எல்லாருக்கும், வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம். அப்போ வந்து இந்த நம்ம கோயிலோடைய பெருமையை பற்றி சொல்லும்போது, அதாவது எல்லா இடத்துலையும் வந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று விசேஷம் இருக்கும். இப்போ ஒரு கோயில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இந்த கோவிலில் இருக்கிற மூர்த்தி விசேஷமாக இருக்கும், இல்லை அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையை வந்து நினைத்தாருக்கு முக்தி என்று சொல்வார்கள். அதே போல் அந்த ஸ்தலத்தை வந்து நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை. அப்படி சொல்லுகிற வகையில் நமது ஆலயம் வந்து விருட்ச விசேஷம் என்று சொல்லக்கூடிய இந்த வன்னி மரம் தான் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப விசேஷமானது. மேலே இருக்கிற வன்னி மரமே வந்து விநாயகருக்கு கோபுரமாக இருக்கிறதுனால கோபுரங்கள் வந்து தேவையில்லை. கும்பாபிஷேக காலங்களில் அப்படி பண்ணக்கூடிய அபிஷேகம் வந்து இந்த வன்னி மரத்துக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகாபெரியவருடைய வாக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. எல்லா கோவிலையும் வந்து மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று சொல்லக்கூடிய மண்டபங்கள்லாம் அமையப்பெற்று திருக்கோவிலாக அமைந்திருக்கும். அதன்படி நமது ஆலயத்திலே கருவறை மண்டபம் என்று சொல்லக்கூடிய மண்டபமாக அமைந்து அதனுள்ளேயே வன்னி விருட்சம் என்று சொல்லக்கூடிய வன்னி மரமானது அமைப்பெற்று அதன் அடியிலேயே வன்னி விநாயகர் கருவறையினுள்ளேயே அமைப்பெற்றிருக்கிறார். அது ரொம்ப மிகவும் விசேஷமானது. இந்த வன்னி மரமும் விநாயகரும் சுமார் 600 ஆண்டுகள் பழமையான விநாயகர். மதுரையிலிருந்து இந்த வழியாக செல்லக்கூடிய அனைவரும் நாங்கள் சுமந்து வர சுமைகளை வந்து இறக்கி வைக்கக்கூடிய நடுநிலை தளமாக வந்து இந்த ஸ்தலம் வந்து இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து நமது கோவில் பின்னாடியே வந்து கருங்கல் மண்டபமானது வந்து முன்னாடியே இருந்தே இருந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சித்தரானவர் வந்து அண்ணாமலை சித்தர், அவர் பெயர் வந்து அண்ணாமலையின் பேர். அண்ணாமலை சித்தர் வந்து அந்த இந்த வழியாக நடந்து வரும்போது நம்ம ஆலயத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பெரிய பஞ்சங்கள்லாம் ஏற்பட்டு மக்கள்கள் எல்லாருக்குமே தண்ணி கஷ்டம், சாப்பாடுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பஞ்சகாலமாக அப்போ வந்து இருந்திருக்கு. அப்போ இந்த சித்தர் வந்து இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கல் மண்டபத்தில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்து விநாயகருக்கு வழிபாடு ஆராதனைகள் எல்லாம் செய்து அவங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் வந்து சமாராதனை மாதிரி எல்லா விதமான பூஜைகளும் செய்து பக்கத்தில் வந்து ஒரு நீர்நிலை வந்து ஏற்படுத்தி தந்திருக்காரு. ஒரு கம்மாய் கிணறு அந்த மாதிரி உள்ள நீர்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்லா செழிப்பமாக பஞ்சங்கள்லாம் நீங்கி நல்லா செழிப்பமாக வந்து இருந்திருக்கு. அதனால் அவர் வந்துட்டு போனதுனால தான் இப்படி இருந்திருக்குன்னு சொல்லி அவருடைய ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்தூபியானது வந்து அப்போ அந்த காலத்திலே பொதுமக்கள்லாம் எல்லா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு ஸ்தூபியானது வந்து கோவில் பக்கத்திலே வந்து அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்தூபி வந்து இப்பயுமே வந்து நம்ம விநாயகருடைய சன்னதியில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூபி வந்து சித்தர் ஸ்தூபி அப்படின்னு தான் சொல்லி சித்தர் வந்து இந்த நம்ம கோயிலில் வணங்கிட்டு போகும்போது விநாயகர்கிட்ட இந்த பக்தர்கள் வந்து மனசார வந்து என்ன பிரார்த்தனை வேண்டி வந்து வணங்குறாங்களோ அந்த பிரார்த்தனைலாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த சித்தர் வந்து விநாயகர் வந்து வழிபட்டதுனால நம்ம விநாயகர் வந்து ரொம்ப விசேஷமான விநாயகர். அதாவது ஒவ்வொரு பெரிய பெரிய கோவில் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சித்தர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரதானமாக இருப்பார். இப்போ பழனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகர் இருப்பார், மருதமலைன்னு எடுத்துக்கிட்டால் அந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் இருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சித்தர் வந்து ஒவ்வொரு கோவிலில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. நம்ம கோவிலில் வந்து இந்த அண்ணாமலை சித்தர் என்று சொல்லக்கூடியவர் வந்து நம்ம விநாயகர் வழிபட்டு பண்ணதுனால நம்ம விநாயகர்கிட்ட வந்து நம்ம மனசார நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணி விநாயகர்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. மாதம் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விசேஷம் வந்து இந்த நம்ம கோவில் வந்து சிறப்பாக வந்து நடந்துட்டுருக்கு. மார்கழி மாதம் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து சுற்றியுள்ள கிராமத்திலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் எல்லாம்

0: பாத யாத்திரையாக நமது விநாயகர் கோயிலுக்கு பஜனைகள்லாம் பாடி விநாயகரை வழிபட்டு செல்வார். அவர்களுக்கெல்லாம் கோவில் சார்பாக அன்னதானங்கள்லாம் வந்து சிறப்பாக நடைபெறும் என்று. அது வந்து மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும்.
1: வேண்டும் வரம் தருவார் ஸ்ரீ வன்னி விநாயகர் என்ற நம்பிக்கையோடு பக்தர்கள் கூறும்போது,
2: நாங்கள் சாத்தூர் சத்திரப்பட்டியிலேருந்து வர்றோம். நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே கண்டிப்பான முதல்ல கல்யாண நாளுக்கு வருவோம். நாங்கள் நினச்சது இப்போ வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் வண்டி வாங்கியிருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமும் நடந்திருக்கு. இப்போ தொழில் எல்லாமே நல்லா நடக்குது. அதனால் அனைவரும் இங்கே வந்து வழிபடுமாறு கேட்டுக்கொள்ளு.
3: வணக்கம். நான் வன்னி விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற சின்னத்திம்பவரம் கிராமத்திலேருந்து 44 வருஷமாக வந்து இந்த விநாயகரை வழிபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த விநாயகரை வழிபட்டால் எந்த காரியமும் வெற்றியாகவும் ஜெயமாகும். ஒவ்வொரு தடவையும் நான் போகிற காரியத்துக்கு போகிற இந்த விநாயகரை வழிபட்டுட்டு போவேன். போகிற காரியம் நல்லபடியாக முடியும். பக்தர்கள் புதுசாக எந்த வாகனம் வாங்கினாலும் இங்கே தான் வந்து வழிபாட்டுட்டு போவாங்க. அவங்களுக்கு மேலும் மேலும் வாகனம் பெருகிக்கொண்டே போகும், தொழில் பெருகிக்கொண்டே போகும்.
4: எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சின்னத்தம்பியாரம் கிராமத்திலேருந்து வர்றேன். வன்னி மரத்தடியில் விநாயகர் இருக்கிறது வந்து தமிழ்நாட்டிலே இங்கே தான் நல்ல ஒரு விசேஷமான விநாயகர். மனசில் என்ன ஒரு காரியம் நினச்சாலும் வந்து சாமி கும்பிட்டு போனோம்னா நமக்கு என்ன ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது உடனே வந்து தீந்துடும்.
1: நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயிலை தரிசிக்க எல்லோரும் வாருங்கள்.

கணபதி உலா. கணபதி உலா நிகழ்ச்சி தொடரில் ஓடைப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் திருக்கோயில் சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலை.

0: அது பிள்ளையார் படத்திற்காக ராஜலட்சுமி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai, என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: புத்தம் புதுகாலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரையிசையில் அடுத்து வாணி ஜெயராம் பாடிய பாடல் படம் மருமகள்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று முடிகொண்டான் வெங்கட்ராமையர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். NCH கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். முடிகொண்டான் வெங்கட்ராமையர் 1897 முடிகொண்டான் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். இக்கிராமம் திருவாரூரில் உள்ளது. இவர் முதலில் தனது தந்தை சக்கரபாணி ஐயரிடமும் தனது தாய்மாமன் ஸ்ரீவாஞ்சியம் சுவாமிநாத ஐயரிடமும் இசை பயில தொடங்கினார். பின்னர் சிமிழி சுந்தரம் ஐயரிடம் சங்கீதத்தில் மேற்பயிற்சி பெற்றார். முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர். இதனால் இவருக்கு தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் சியாமசாஸ்திரி ஆகிய மும்மூர்த்திகளின் கீர்த்தனைகளை மிகவும் சுலபமாக பயிலும் வாய்ப்பு அமைய பெற்றது. தனது சங்கீத வித்வத்தில் மேலும் சிறப்பு சேர்க்க இவர் ராகம் தானம் பல்லவி பாடுவதில் மிகவும் திறமைசாலியாக விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 128 அக்ஷரம் கொண்ட சிம்மநந்தன தாளத்தில் பல்லவி பாடி எல்லோரையும் பிரமிக்கச் செய்தவர். இவருக்கு 1961 சங்கீத நாடக அகாடமி விருது கிடைத்தது. இவருக்கு பல பிரபல சங்கீத வித்வான்களும் விதூஷிகளும் சிஷியர்களாக உள்ளனர். இத்தகு சிறப்புகள் அமைய பெற்ற முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் அவர்களின் நிகழ்ச்சி இன்று இசைப்பெட்டகத்தில் இடம்பெற உள்ளது. நெருஜானுனே கொத்தவாசல் வெங்கட்ராமையர் ஏற்றிய சாமாராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதா

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் முடிகொண்டான் வெங்கட்ராம் ஐயர் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. NCS கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கிருஷ்ணானந்த கௌளிபந்து ராகம், திஸ்ர திருப்பிட தாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் முடிகொண்டான் வெங்கட்ராமையர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். NCS கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம்.
1: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நேரம் 10:10 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம் முத்து சிதறல் நிகழ்ச்சியின் முதலில் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது

0: பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 10:14:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

அதன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு

கங்கை நதி உலகினில் துள்ளும் மிதட்டேன் தான், அள்ளும் கரம் நான் தான், மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தரு.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: குறைந்த முதலீட்டில் மீன் வளர்க்கறதுக்கு இந்த கொடுவா மீன் ஒரு நல்ல மீன் வகையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஓர் நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா வந்து மிதவை கூண்டுகள் என்று சொல்லக்கூடிய மிதக்கக்கூடிய கூண்டுகள் அமைக்க முடியும். இப்படி இருப்பு செய்த மீன்களுக்கு நம்ம தேவையான அளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்கக்கூடிய நீரோட்டம் உள்ள பகுதியில் தான் இந்த கூண்டுகளை நிறுவனம்.
0: மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு குறித்து சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:24 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்

0: அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேரம் 10:39. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்தச்சிதறல். முத்தச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திற்காக பி எஸ் சசிரேகா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: 94 58 மற்றும் 94 45 90 70 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 10:39. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திற்காக பி எஸ் சசிரேகா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:51 20 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முத்துச்சிதறல். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி அவள் அப்படித்தான் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

முத்துச்சிதறல் நிகழ்ச்சியின் நிறைவாக நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் தேன் சிந்தும் நேரம். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா.

அருண்மொழி சித்ரா குரல்களில் வருவது சூரசம்ஹாரம் படப்பாடல். பாடலொலிக்கும் நேரம் 11:16.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி.

0: என்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராசாவி உன்னை நம்பி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் மனோ பி

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: குறைந்த முதலீட்டில் மீன் வளர்க்கறதுக்கு இந்த கொடுவா மீன் ஒரு நல்ல மீன் வகையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஓர் நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா வந்து மிதவை கூண்டுகள் என்று சொல்லக்கூடிய மிதக்கக்கூடிய கூண்டுகள் அமைக்க முடியும். இப்படி இருப்பு செய்த மீன்களுக்கு நம்ம தேவையான அளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்கக்கூடிய நீரோட்டம் உள்ள பகுதியில் தான் இந்த கூண்டுகளை நிறுவனம்.
0: மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு குறித்து சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மௌனராகம் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம்

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடலின் படம் தர்மத்தின் தலைவன். பாடியிருப்பவர்கள் கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா.

0: இடம்பெற்றது தேன் சிந்தும் நேரம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
1: எங்க இருக்க
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
3: மத்த சேஞ்சஸ்க்கு
1: வீட்ல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இகேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
3: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
1: RBI சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அதில 720 kHz இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் ராம்குமார் அவர்களின் வீணை இசை இடம்பெறும். கே கிருஷ்ண ஸ்ரவன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய குறை கடத்தி இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து திரை இசை. 2:15 திரைகாணம். 2:40 இசை பயிற்சி. 2 பகுதியில் கற்பக மனோகரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ராகம் மலையமாருதம் கண்டச்சாப்பு தாளம். ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3 விடுமுறை விருப்பம். நேர்கள் தொலைபேசி வழி பங்கு பெறும் நிகழ்ச்சி. 4 அழியாத செல்வம் நாடகம். எழுதியவர் சி லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடித்துள்ளவர்கள் ஆர் நடன சபாபதி, கே ஆர் எஸ் குமார், எஸ் பி எஸ் போத்திலிங்கம், ஜி உதயகுமார், எஸ் ஹேமலதா, எஸ் விஜயசாலினி ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி அவர்கள். 5 குட்டீஸ் நேரம். மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் பி நாகராஜன் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரை காணம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. தரைவழி ஒளிபரப்பில் 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனை 101.4 FM ரெயின்போ, DTH, DRM சேவைகளிலும் கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். நியூஸ் ஆன் மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகத்தில் மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு. சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 திரைக்காணம். 10 ரவி வாசரியா அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சுமித் சிங் பதம் அவர்களின் சிதாரிசை இடம்பெறும். டெல்லி அஞ்சல்.
5: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அசம்மா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
6: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
5: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
6: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
5: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்க

0: படும் சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
1: நேர்களை 100.1 எஃப்எம் கோல்டில் பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ஸ்ரேயாஸ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் நீலகண்டன் ஸ்ரீதர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆடுதுறை ஜி குரு பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 12:13 40 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக மா ஜானகி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மானாவாரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பேரிடர்கள் பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் நிறைவு நாளான இன்று உரையாற்றிய அவர், உலகளாவிய சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய சவால்களை கண்டறிந்து அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பரவி வரும் தொற்று நோய்கள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதனை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சிறு நிறுவனங்கள் இடையே தொழில்நுட்பம், நிதி, புதிய வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்த தகவல்களை பரிமாற பிரிக்ஸ் கூட்டமைப்பு இணையதளம் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுடன் பெலாரஸ், கியூபா, வியட்நாம் உள்ளிட்ட 10 பங்கு நாடுகளும் கலந்து கொண்டுள்ளன. நிலையாண்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பின் அடிப்படையில் உலகளாவிய ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற தலைப்பில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. அதற்கு பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி, கசகஸ்தான் அதிபர் திரு கஷ்யம், பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு ஃபெர்டினாட் மார்க்கோஸ், எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபத்தே அல் சிசி, தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ராமபோசா உள்ளிட்டோருடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்தவுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஈரான் நிதியமைச்சர் திரு சையத் அலி மதானிசாதேவுடன் ஆலோசனை நடத்திய அவர், பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஈரான் பங்கேற்றதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேசியதாக கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த உச்சிமாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமரின் தொலைநோக்கு பார்வை மூலம் பல்வேறு நாடுகளுடன் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுதில்லி பிரகடனத்திற்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைவருக்கும் மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்படும் என்று அறிவித்ததை வரவேற்றார். காசநோயை ஒழிக்க பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று கூறியதை அவர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஜதீந்திரநாத் தாஸின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஜதீந்திரநாத் தாஸ் இளம் வயதிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார். சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக போராடியதாக தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களை சிறையில் மனிதநேயமற்ற முறையில் தண்டிக்கப்பட்டதற்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதை நினைவு கூர்ந்தார். அவரது தியாகம் இப்போதும் ஊக்கமளிப்பதாக திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தின் மேதினிபூர் மாவட்டத்தில் ஜன்புத் கடலோர கிராமத்தில் ஏவுகணை சோதனை மையம் அமைக்க அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் பரிந்துரைக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒடிசாவின் சண்டிபூர் ஏவுகணை சோதனை மையம் ஆந்திராவில் அமைக்கப்பட உள்ள சோதனை மையத்திற்கு பின்னர் 3வது மையம் மேற்குவங்கத்தில் அமையப்போவதாக கூறியுள்ளார். இந்த திட்டம் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து மேற்குவங்கத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: வழங்குவதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மானாவரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற மானாவரி சாகுபடி மாநாட்டில் இது தொடர்பான தில்லி பிரகடனம் நிறைவேற்றப்பட்டதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மானாவரி சாகுபடியை மாற்றியமைக்க தகவல்கள் பரிமாறுவது, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை இந்த பிரகடனத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளது. இம்மாநாட்டில் உரையாற்றிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைமை இயக்குநர் திரு எம் எல் ஜாட், மானாவரி சாகுபடியின் மேம்பாட்டிற்காக அறிவியல் விஞ்ஞானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சர்வதேச பயிர் ஆராய்ச்சி மையம் இக்ரிசாட் தலைமை இயக்குநர் ஹிமான்ஷு பதக் பேசுகையில் உணவு பாதுகாப்பிற்கு மானாவரி சாகுபடியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மத்திய அரசு மை பாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி வருகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் இப்போட்டிகளில் இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவ சண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: அப்படிங்கிற குவிஸ் காம்படிஷன் வந்துட்டு மை பாரத் போர்ட்டல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஆகஸ்ட் 15ல இருந்துட்டு செப்டம்பர் 30 வரைக்கும் இந்த குவிஸ் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கிறவங்க செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு எஸ்ஏ காம்படிஷன் நடக்கும். இதுல செலக்ட் ஆகிறவங்க பிபிடி வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதுல செலக்ட் ஆகிறவங்க ஸ்டேட் லெவல் போவாங்க. ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாடு கண்டிஜென்ட்டா வந்துட்டு நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் ஜனவரி 9ல இருந்துட்டு ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில நடக்குது. இதில் போயிட்டு அவங்களோட கலந்துக்கிட்டு 6 ட்ராக் இருக்குது. அந்த 6 ட்ராக்ல அவங்க ஐடியாஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணி ஜெயிக்கிறவங்க வந்துட்டு பிரதமர் முன்னாட அவங்களோட ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
1: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் காணாமல் போன 5130 பேரை தேடும் பணியில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. 104 பேரின் சடலங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 13700 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 339 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரசுவா, நுவாகோட், தாதிங் மாவட்டங்களில் 3700 மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வது குறித்து ஈரானும் ஓமன் நாடும் ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்துள்ளன. இது தொடர்பாக வளைகுடா நாடுகளில் மண்டல மாநாட்டின் இறுதி முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி வளைகுடா பகுதிகளில் செல்வதற்கு ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ள கடற்பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வளைகுடா கடற்பகுதியிலிருந்து கப்பல்கள் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல் வழியாக வெளியில் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஹோர்மூஸ் நீரிணை அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு திறக்கப்படவில்லை என்றும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே வளைகுடா பகுதியில் உள்ள நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நாளை ஓமனில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாச்சி தெரிவித்துள்ளார். தெற்கு குஜராத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவ்சாரி, வல்சாத், தாமன், தாத்ரா நாகர் ஹவேலி பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சூரத், பாவ்நகர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அதி கனமழையும், அகமதாபாத், வதோதரா, ராஜ்கோட் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் பும்ரா, திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் இஷாராணி பருவா தாய்லாந்தின் சருண் ராக்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரிடர்கள், பெரும் தொற்று காலங்களில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மானாவரி சாகுபடி எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் அறிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1386 அதிகரித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 12:50. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இனி வானிலை. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு ஏதும் இல்லை. இனி அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகள் கரையை கடத்தொடும் வேகம் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 17 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்டம் கடலோர பகுதிகளில் நீரோடை முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.5 முதல் 1.7 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். தூத்துக்குடி பகுதிகளில் பெரிய தாழை முதல் வெம்பார் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 16 முதல் 18 வினாடிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் 1.6 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல் கேட்கலாம். முதலில் ஏ.பி. கோமலா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 1 மணி. ஆகாஷவாணி.
1: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம். உலகம் முழுவதும் டிஜிட்டல் யுகம் என்று பேசப்படுகிறது. நம் தினசரி வாழ்க்கை, கைபேசிகள், கணினிகள், ஸ்மார்ட் டிவிகள், மருத்துவ உபகரணங்கள், போக்குவரத்து மற்றும் வங்கி சேவைகள் என அனைத்தும் தொழில்நுட்பத்தை சார்ந்தவை ஆகிவிட்டது. இந்த டிஜிட்டல் உலகின் இதயம்தான் செமிகண்டக்டர் சிப்கள். ஒரு சிறிய அரிசி தானியம் அளவுக்கு இருக்கும் இந்த சிப்கள் கணினிகளின் மூளை போல் செயல்படுகின்றன. தரவுகளை சேமிப்பதும் தகவல்களை பரிமாறுவதும் இயந்திரங்களை இயக்குவதும் இவற்றின் மூலமே நடைபெறுகிறது. ஆனால் மிகுந்த தேவை இருந்தும் இந்தியா இன்று வரை பெரும்பாலான சிப்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது. இதனால் நாட்டின் வெளிநாட்டு செலவுகள் அதிகரிக்கின்றன, அதே சமயம் சுயநிறைவு குறைகிறது. இந்த சவாலை கையாளுவதற்காகவே இந்திய அரசு இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்ற பாரத பிரதமர் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த மிஷனின் மிகப்பெரிய குறிக்கோள் இந்தியாவை உலகின் முக்கிய உற்பத்தி மையமாக மாற்றுவதே ஆகும். அரசாங்கம் பல 1000 கோடி ரூபாய் செலவீடு செய்து தொழிற்சாலைகள் அமைக்கவும், ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கவும், உலகளாவிய நிறுவனங்களை இந்தியாவுக்கு வரவழைக்கவும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த மிஷன் வெறும் உற்பத்தி திட்டம் மட்டுமல்ல, இது நம் நாட்டின் எதிர்கால பொருளாதார பாதுகாப்புடன் நேரடியாக கைகோர்க்கிறது. இன்று நமக்கு தெரியும், ஒரு சிப் பற்றாக்குறை ஏற்பட்டால் கார் உற்பத்தி முதல் மொபைல் விற்பனை வரை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. இளைஞர்கள் இத்திட்டத்தின் மையமாக உள்ளனர். அவர்களின் படைப்பாற்றல், தொழில்நுட்ப திறன் மற்றும் உலகை மாற்றும் ஆர்வம்தான் இந்தியாவை முன்னேற்றும். அரசு இளைஞர்களுக்கான சிறப்பு பயிற்சி திட்டங்கள், தொழில்நுட்ப கல்வி, ஆராய்ச்சி நிதி மற்றும் ஸ்டார்ட் அப் ஆதரவு ஆகியவற்றை வழங்குகிறது. இதனால் இந்திய இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் உலகளவில் போட்டியிடவும் வலுவடைகிறார்கள். மேலும் இந்த மிஷன் கிராமப்புற மாணவர்களுக்கும் புதிய தலைமுறை ஆராய்ச்சியாளர்களுக்கும் வாய்ப்புகளை தருகிறது. முந்தைய காலங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றம் பெரும்பாலும் நகர மையமாகவே இருந்தது. ஆனால் இப்போது நாட்டின் பல பகுதிகளில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையங்கள் நிறுவப்படுவதால் கிராமங்களில் இருந்தும் திறமையான இளைஞர்கள் பங்கு பெறும் சூழல் உருவாகிறது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் வேலைவாய்ப்புகளை மட்டுமல்ல, புதிய தொழில் முனைவோரையும் உருவாக்குகிறது. தொழில்நுட்ப முன்னேற்றம் நம் நாட்டிற்கு நன்மை தர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட வேண்டும். பொறுப்புணர்வும் ஒழுக்கமும் புதுமையுடன் இணைந்தால் இந்தியா செமிகண்டக்டர் துறையில் உலகின் முன்னோடியாக உருவெடுக்கும். இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் என்பது வெறும் தொழில்நுட்ப திட்டம் அல்ல, இது ஒரு தேசிய முன்னேற்ற பயணம். நமது இளைஞர்கள் உறுதியாக பங்காற்றினால் மட்டுமே இந்தியா டிஜிட்டல் இந்தியாவாகவும் சுயநிறைவு இந்தியாவாகவும் உலகில் உயர்ந்திடும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத் திட்டங்கள் வரிசையில் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: 11:10 ஆகாஷவாணி.
1: கனிந்த வாழ்வு.
2: முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: கனிந்த என்ற வார்த்தை இனிய, பழுத்த, சுவையான, கருணையோடு கூடிய போன்ற பொருளை தருகிறது. இந்நிகழ்ச்சிக்கு, அதாவது முதியோர் பற்றிய நிகழ்ச்சிக்கு, கனிந்த வாழ்வு என்று தலைப்பிட்டிருப்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள். இனிமையாக இருக்க வேண்டிய முதுமை பருவம் சில நேரங்களில் சிலருக்கு கசப்பாக தோன்றுகிறது. அக்கசப்பை நீக்கி இனிப்பாக ஆக்குவதுதான் இந்நிகழ்ச்சியின் நோக்கம் என்றால் அதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை எனலாம். உலக மக்கள் தொகையில் சுமார் 10.5% 60 அல்லது 65 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிறது ஆராய்ச்சி. விஞ்ஞான வளர்ச்சியாலும் புதிய மருந்துகளின் கண்டுபிடிப்பினாலும் இது வருங்காலத்தில் உயரக்கூடும் என்கிறார்கள் விஞ்ஞானிகளும் அறிஞர்களும். ஜப்பான் நாட்டில்தான் மிக அதிகமாக, அதாவது 30% முதியவர்களாம். உலகில் பல விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் முதுமை பற்றியும் அக்காலகட்டத்தில் ஏற்படும் இடர்பாடு பற்றியும் அவ்விடர்பாட்டை எதிர்கொள்வது பற்றியும் அவற்றை நீக்குவது பற்றியும் பல ஆராய்ச்சிகள் செய்து அநேக புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த 61 வயதான ஹிட்டே கிவாட்டா என்ற உளவியலார் எழுதியுள்ள 80 வயது சுவர் என்ற புத்தகம் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. குறுகிய காலத்திலேயே அதன் விற்பனை 1 மில்லியனை தாண்டியதாம். முதுமையை அதிர்ஷ்டமானது ஒன்று என்று கூறி நம்மை வேக்க வைக்கிறார் இந்த டாக்டர். கோபம் வரும்போது ஆழமாக மூச்சு விடுங்கள், தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருங்கள். சோம்பல் ஒரு அவமானம் அல்ல. கற்பதை நிறுத்தினால் நீங்கள் வயதாகி விடுவீர்கள். கடினமான விஷயமே சில சமயம் சுவாரஸ்யமாக மாறிவிடுகிறது. ஆசிதான் நீண்ட ஆயுளுக்கான திறவுகோல். கோடை காலத்தில் ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தும் போது அதிக தண்ணீர் குடியுங்கள். ஞாபக மருதிக்கு காரணம் வயதல்ல, மூளையை பயன்படுத்தாததே ஆகும் என்கிறார். நோயுடன் போராடுவதற்கு பதிலாக அதனுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் இறுதிக்கட்டங்களில் மருதி நோய் என்பதே கடவுளின் ஒரு வரம். அப்பாவித்தனம் முதியோருக்கானது. கிமு 1 நூற்றாண்டைச் சேர்ந்த சமஸ்கிருத கவி அரசராக இருந்தவர் பர்த்ருஹரி என்பவர். அவர் பேரின்மித்தை நாடி துறவியானார். அவர் கூறுகிறார், யாக்ரீவதிஷ்டதி ஜடா பரிதர்ஜயந்தி யோகாச்ச சத்ரேவ பிரகரந்தி தேகம் ஆயு பிரகரதி பின்ன கடாதிப்யோ லோகஸ்ததாப்யகித மாச்சரதீதி சித்திரம். அதாவது, முதுமை பெண்புலியைப் போன்று நம்மை சூழ்ந்து கொண்டு பயமுறுத்துகிறதாம். இரக்கமற்ற எதிரிகளைப் போன்று வியாதி நம்மை தாக்குகிறது. ஓட்டை குடத்திலிருந்து நீர் வெளியேறுவது போல ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது. இருந்தபோதிலும் மனிதன் தனக்கு அழிவே இல்லை என்ற தவறான எண்ணத்துடன் தன் முக்திக்கான வழியை அலட்சியப்படுத்திவிட்டு இருக்கிறான் என்கிறார் பர்த்ருஹரி அவர்கள். அந்த எந்த பரிதாபம்! பிரபல ஆங்கில நாடகாசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் கிங் லியர் என்ற நாடகத்தில் மிக அழகாக இவ்வாறு கூறுகிறார். இட்ஸ் அவர் ஓன் ஃபர்ஸ்ட் இன்டென்ட் டு ஷேக் ஆல் கேர்ஸ் அண்ட் பிசினஸ் ஃப்ரம் அவர் ஏஜ் கன்ஃபரிங் தேம் ஆன் யங்கர் ஸ்டிங்ஸ் வைல் வி அண்டர் கிரால் டுவர்ட்ஸ் டெத். அதாவது, முடிவை நோக்கி தவழும் நாம் சுமைகளை உதறி தள்ளிவிட்டு அவற்றை இளைய தலைமுறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும். சுமை ஏதும் இல்லாமல் முடிவை எதிர்கொள்வோம் என்கிறார் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்கள். பண்டைய காலத்தில் வானப்பிரஸ்தம் என்ற வாழ்க்கை நம்முடைய நெறிமுறைகளில் கூறப்பட்டிருக்கிறது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூறுவது அதை ஒத்திருக்கிறது என்பது நமக்கு மிகுந்த வியப்பை அளிக்கிறது. 4 ஹென்றி என்ற அரசர் சொல்கிறார், ஹேவ் யூ நாட் அ மாய்ஸ்ட் ஐ, எ ட்ரை ஹேண்ட், எ எல்லோ சீக், எ ஒயிட் பியர்ட், A decreasing leg, an increasing belly, is it not your voice broken, your wind short, your chin double, your wit single, and every part about you blasted with antiquity? என்று சொல்லுகிறார். முதுமையினால் நம் உடல் அவயங்களில் ஏற்படும் மாற்றங்களை மிக அழகாக பட்டியலிடுகிறார் இந்த 4 ஹென்றி என்ற அரசர்.

ஏழாம் நூற்றாட்டைச் சேர்ந்த பானபட்டர் என்னும் சமஸ்கிருத கவி காதம்பரி என்ற நீண்ட நாவலில் இவ்வாறு கூறுகிறார். அசுவர்ண சிரசித்த சமக்ராபியாம் கர்ணாபரணம், அதாவது முதியோர்களின் அறிவுரை தங்கத்தினால் செய்யப்படாததாக இருந்தாலும் செவிக்கு அதாவது காதுக்கு ஒரு ஆபரணம் என்று கூறுகிறார். அதாவது முதுவையை போற்றுகிறார். இது அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பொருந்தமா தெரியவில்லை. அதே போல குமரகுரு சுவாமிகள் முது சொற்புலவர் செழித்த பசுந்தமே நூல்பாள் போகாமே என்று ஆரம்பித்து மலைய துவசன் வளர்த்த பைங்கில் தாலே தாலேலோ இவ்வாறு முதுமைக்கு முக்கியத்துவம் அளித்து முதுசொற்புலவர் என்று ஆரம்பிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேத நூல்

தொண்டர்டி பொடி ஆழ்வார் என்பவர் அருளியுள்ள திருமாலை தலைப்பில் உள்ள பாசுரம் இது. மனிதர் எதிர்கொள்ளும் துன்பத்தை மூன்று வகையாக பிரிக்கிறார் ஆழ்வார். ஒன்று பிணி, ரெண்டு பசி, மூணு மூப்பு. பிணி, பிணி என்பது வியாதி. பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரம் என்ற நூலில் சமாதிபாதம் என்னும் முதல் பகுதியில் 30 சூத்திரத்தில் மனிதனின் ஆன்மீக பயணத்தில் குறுக்கிடும் 9 வகையான தடைகளை பற்றி பட்டியலிடுகிறார். இப்பட்டியலில் முதல் இடத்தில் காணப்படுகிறது வியாதி. வியாதியை மருத்துவரின் உதவி கொண்டும் மருந்து மாத்திரைகளை உட்கொண்டும் ஓரளவு குணப்படுத்தலாம், அதன் வீரியத்தையும் குறைக்க முடியும். ஒருவனுடைய ஆயுளை யாராலும் நீடிக்க முடியாது என்பதையும் நாம் உணர வேண்டும், மறக்கக்கூடாது. அடுத்து பசி. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்படும் பிரச்சனை பசி. இதை போக்கவும் மார்க்கம் உண்டு. ஏற்பது இகழ்ச்சி என்று ஆத்திச்சூடி அருளி ஔவையார் அடுத்த வரியிலேயே ஐயமிட்டோன் என்று சொல்லிவிட்டாரே, பிறகு என்ன கவலை? அதே ஔவையார் சொல்கிறார், ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இருநாளைக்கு ஏழென்றால் ஏழாய், இரும்பைகூர் என்வயிறே என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மூப்பு. மூப்பு பற்றிய படிப்பிற்கு ஜெரியாட்ரிக்ஸ் என்று பெயர். இச்சொல் ஜரா என்ற சமஸ்கிருத வார்த்தை, அதாவது பேரிலிருந்து பிறந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மூப்பிலிருந்து யாரும் விடுபடவோ தப்பிக்கவோ முடியாது. வயதாவதை பயத்துடன் அல்லாமல் கருணையுடன், நன்றியுடன், ஞானத்துடன் ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். மூப்பை ஒரு இனிய அனுபவமாக மாற்றி வெற்றியுடன் வாழ்ந்து காட்டும் சாமர்த்தியம்தான் நமது இப்போதே தேவை. இது நம் கையில்தான் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். தீரும் நன்றும் பிறத்தர வாரா என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்பொழுது உடல் நலம், மனநலம், சமூக நலம், ஆன்மீகம், இந்த நிலைகளில் மூப்பை எவ்வாறு எதிர்கொள்வது என்று பார்க்கலாம். முதலில் உடல் நலம். ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள். சிறு வயதில் இச்சொடரின் மகிமை புரியாது, வயதான காலத்தில்தான் புரியும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து கொண்டால் அழகு, ஆயுள், ஆரோக்கியம் கூடும் என்கிறது நீதி நூல். உடல் தூய்மையில் ஆரம்பிக்கிறது நமது கடமை. புறந்தூமே நீரான் அமையும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அடுத்து துவைத்த ஆடைகள். அடுத்து வருவது உணவு சம்பந்தமான பழக்க வழக்கம். பசித்து புசி என்பது சான்றோர் வாக்கு. நம் போன்ற முதியவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. சில சமயம் பசிக்கு சாப்பிடாமல் ருசிக்கு சாப்பிடுகிறோம். பசி இல்லாத போது சாப்பிடும் பொருள் விஷத்திற்கு சமம். குறித்த நேரத்தில் சாப்பிடுவது, எளிதில் ஜீரணமாகும் உணவை தேர்ந்தெடுப்பது, முடிந்தவரை வெளி உணவை தவிர்ப்பது, அளவோடு சாப்பிடுவது, இரவு தொங்க போவதற்கு முன்பாக, அதாவது 3 மணி நேரம் முன்பாக இரவு உணவை முடித்து கொள்வது, இவை நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான பழக்க வழக்கங்கள். உணவில் பழவகை இடம்பெற வேண்டும். எண்ணெயில் பொறித்த வகைகளை கூடிய மட்டும் தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் நெய் நமக்கு மிகவும் தேவை, ஆனால் அதுவும் ஒரு அளவோடு தான். நமக்கு ஒரு வியாதியும் வராது என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நோயும் வரலாம். அவ்வப்போது சீரான இடைவெளியில் உடல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.

விஷயம். மேலும் மருத்துவரின் ஆலோசனைப்படியே நடக்க வேண்டும். இதில் காம்ப்ரமைஸ் அதாவது சமரசத்திற்கு இடமே இல்லை. தனியாக இருக்கும் ஆண்கள் தங்கள் உணவை தாங்களே தயாரிக்க கற்றுக்கொள்வது நல்லது. இதில் பல பலன்கள் கிட்டுகின்றன. விதவிதமாக சமைக்க முடியாததால் உணவு எளிதாக அமைந்து விடுகிறது. மேலும் உடற்பயிற்சி செய்த பலனும் கிட்டுகிறது. நேரமும் நல்ல விதமாக செலவிடப்படுகிறது.

உடல்நலம் பேணுவது இளமையிலும் தேவை, முதுமையிலும் தேவை. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தானே ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள இயலும். சரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம் என்றும், தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம் என்கிறது ஆயுர்வேதம். தர்ம அர்த்த காம மோக்ஷ, அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் நான்கு கிளைகளுக்கும் ஆரோக்கியம் அவசியம் என்கிறது ஆயுர்வேதம். உடல்நலத்தில் மூச்சு பயிற்சி மிக

பங்கு வகிக்கிறது. மூச்சை மெதுவாக நீண்ட நேரத்துக்கு இழுக்க வேண்டும். நுரையில் நிரம்பும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உடனே மூச்சை வெளியே விடாமல் சுமார் 4 அல்லது 5 வினாடிகள் அக்காற்று நுரையிலேயே தங்கும்படி பார்த்து கொண்டு விட்டு பிறகு மெதுவாக சீராக மூச்சை வெளியே விடவும். வெளியே விட்ட பிறகு மறுபடியும் உடனே மூச்சை இழுக்காமல் 4 அல்லது 5 நொடிகள் நுரையீரல் காலியாக இருக்க விடுங்கள். பிறகு வழக்கம் போல நிதானமாக ஆழ்ந்த மூச்சு, அதாவது நுரையீரல் நிரம்ப வேண்டும் அந்த அளவுக்கு மூச்சை உள்ளே இழுங்கள். இதுபோல செய்வது நம்முடைய ஆயுளை கூட்டும் என்பது திண்ணம். அதற்கு பிறகு உடற்பயிற்சியும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் போன்ற வயதானவர்களுக்கு நடைப்பயிற்சியே சால சிறந்தது. சைக்கிளிங் செய்யலாம், அதாவது உடற்பயிற்சிக்கு என்று அமைக்கப்பட்ட சைக்கிள், அதில் உட்கார்ந்து கொண்டு நம்மால் முடிந்த அளவு 5 நிமிடமோ 10 நிமிடமோ உட்கார்ந்து பெடல் செய்யலாம். உடம்பு களைப்பாக போய்விட்டால் உடனே நிறுத்தி விட வேண்டியதுதான். கட்டாயப்படுத்தி உடற்பயிற்சி செய்யக்கூடாது. மற்றபடி வீடு பெருக்குவது, பாத்திரம் கழுவுவது, நம் மாடுகளை நாமே துவைத்துக் கொள்வது போன்றவற்றால் நமக்கு உடற்பயிற்சி செய்த பலனும் கிட்டுகிறது. நேரமும் நல்ல முறையில் செலவிடப்படுகிறது. வேலையும் சுத்தமாக இருக்கும், பணமும் மிச்சமாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் வேலையை நாமே செய்து கொள்ள முடிகிறது. பிறரை சார்ந்திருக்க தேவையில்லை என்றால் அப்போது மன சந்தோஷமும் பெருமையும் அளவிட முடியாத ஒன்று என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. முக்கியமாக டிவிக்கும் போனுக்கும் அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து மனநலம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு மனநலம் முக்கியம் தேவை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இவ்வுலகில் 100% நல்லவனும் இல்லை, 100% கெட்டவனும் கிடையாது என்கிறது மகாபாரதம். இது நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் பொருந்தும் உண்மை. அவர்களிடம் குறைகளும் இருக்கும், நிறைகளும் இருக்கும். குறைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு நிறைகளை மட்டும் குறித்து கொண்டு அவர்களை அவ்வப்போது பாராட்டி வந்தால் நாம் இருக்கும் இடம் சொர்க்கமாக மாறும் என்பது திண்ணம். நம்மை போற்றுவாரும் உண்டு, தூற்றுவாரும் உண்டு. போற்றுதலுக்கு துள்ளாமலும் தூற்றுதலுக்கு தோளாமலும் இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இதே கருத்தைத்தான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 12வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். சமசத்ரௌச்சமித்ரை ச ததா மான அபமானயோ சீதோஷ்ண சுகதுக்கேஷோ சமசங்க விவர்ஜிதம். காலம் மிகவும் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றியுள்ளவர்கள் உண்ண உறங்க நேரமின்றி பம்பரமாக சுழந்து கொண்டு பறக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் நம்மிடம் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்திற்கும் ஏமாற்றம் துன்பத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கை அமைத்து கொடுத்த பின் முதியவர்கள் அதில் அனாவசியமாக தலையிடுவது நல்லதல்ல. முன்காலத்தில் வாழ்க்கை முறையை 4 பகுதிகளாக பிரித்திருந்தார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்ற நிலையில் பொறுப்புகளை அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைத்துவிட்டு முதியவர்கள் வனத்திற்கு சென்று அமைதியான சூழலில் தவ வாழ்க்கை மேற்கொள்வது ஆகும். இதே கருத்தைத்தான் மாடர்ன் சைக்காலஜியும் வலியுறுத்துகிறது. வனவாசம் மேற்கொள்வது இக்காலகட்டத்தில் இயலாத ஒன்று என்றாலும் வீட்டில் இருந்து கொண்டே வானப்பிரஸ்த வாழ்வு வாழலாம். ஆசைகளையும் தேவைகளையும் படிப்படியாக குறைத்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அணு அளவு வந்தபாசத்தை குறைத்து கொண்டால் மலையளவு நிம்மதி கிடைக்கிறது என்பது அடியேன் அனுபவத்தில் கண்ட உண்மை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.

இது சம்பந்தர் தேவாரம். இவர் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் பந்தபாசத்தை அறுக்கலாம் என்கிறார் திருஞான சம்பந்தர். ஒரே அடியாக பந்தபாசத்தை அறுப்பது என்பது நமக்கு இயலாத காரியம், எனினும் படிப்படியாக குறைக்க முடியும். இளைய தலைமுறையினர் நம் பண்பாட்டுக்கு ஒவ்வாத வகையில் நடந்து கொள்வதைக் கண்டு

நமக்கு எரிச்சல் ஏற்படும் என்பது உண்மைதான். அவர்களிடம் எதிர்மறையாக கூறி கண்டிக்காமல், இப்படி செய்தால் நன்றாயிருக்குமே, அப்படி நடந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று நாம் கூற கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நேர்மறையில் அமைந்தால் நல்லது. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் திருவள்ளுவர். அதைவிட வாயை பொத்தி கொண்டு சும்மா இருப்பதே நல்லது என்று கூட தோன்றுகிறது. இச்சமூகத்தில் ஒரு அங்கத்தினராக வாழும் நாம் கனிந்த என்ற வார்த்தைக்கு ஏற்ப இனிமையும் கருணையும் கூடிய உள்ளத்தோடு பிறருடன் பழகுவது நல்லது. பிறருக்கு நம்மாலான உதவி செய்து மகிழலாம். குழந்தைகளுக்கு பள்ளிப்பாடம் கற்க உதவுவது, பக்தி பாடல்கள் கற்றுத்தருவது, சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆசீர்வதிப்பது, அசுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று ஆறுதல் கூறுவது போன்ற செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே உள்ள உறவு சீர்படும் என்பதில் ஐயமேதும் இல்லை. மேலும் நமக்கு கிட்டும் திருப்தியும் மன அமைதியும் அலாதியானது என்றுதான் சொல்லலாம். முதியவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு அமைத்து கொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் உதவலாம், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளலாம், தங்களுடைய அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளலாம், சேர்ந்து பஜனை செய்யலாம், சுற்றுலா செல்லலாம், பண்டிகைகளை கொண்டாடலாம். மேலும் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி வம்பு பேசுவது நல்லதல்ல. இதனால் சக்தியும் நேரமும் விரயமாகாமல் மிச்சப்படுத்தப்படுகின்றன. இதுவும் ஒரு உண்மைதான். நம்முடைய முன்னோர்கள் முதுமை காலத்தில் சந்தித்த பிரச்சனைகள் வேறு விதம், இன்றைய முதியவர்களான நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை வேறு விதம். இரண்டிற்கும் மலைக்கும் மடுகுக்கும் உள்ள வித்தியாசம், தொழில்நுட்பம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது. முதியவர்களான நாம் எதையும் வேகமாக கற்க இயலவில்லை. மெதுவாக கற்றபின் பார்த்தால் அவ்விஷயம் காலாவதியாகி புதிய விஷயம் ஒன்று வந்துவிடுகிறது. முடிகிறதோ முடியவில்லையோ சில அடிப்படை விஷயங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். உதாரணத்திற்கு ஃபோனில் மெசேஜ் பார்ப்பது, மெசேஜ் அனுப்புவது, அதை டெலீட் செய்வது, ஃபோனுக்கு சார்ஜ் செய்வது, ஏடிஎம்மில் பணம் எடுப்பது, வங்கியில் நம் கணக்கில் பணம் போட்டு எடுப்பது, எஃப்டியில் டெபாசிட் செய்வது, கேஸ் புக் செய்தால் வரும் ஓடிபியை குறித்து வைத்து கொள்வது போன்ற அடிப்படை விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அடியேனுடைய கருத்து. ஆன்லைனில் பொருளை வாங்க தெரிந்தால் மிகவும் நல்லதுதான். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, பணம் பாதாளம் வரை பாயும், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், இவை நம் எல்லோருக்கும் தெரிந்த கரிகாலத்து பழமொழிகள். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் பொருளை பற்றி ஒரு அதிகாரமே ஏற்றியிருக்கிறார். திருவள்ளுவரே சொன்னபின் மறுவார்த்தை ஏது? மாதாந்திர பென்ஷன் வாங்குபவர்கள் பணம் பற்றி அதிக கவலை கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் சம்பாதிக்கும் காலகட்டத்திலேயே தனக்கென்று தன் எதிர்காலத்திற்கென்று தனியாக கொஞ்சம் பணம் சேமிக்கும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் குழந்தைகள் மிகவும் நல்லவர்கள்தான். இருந்தாலும் வயதான காலத்தில் வங்கியில் நம் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்ற நினைவே நமக்கு தென்பு அளிக்கும். இது சுயநலம் இல்லை.

0: முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

பூவே பூச்சூடவா திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களை இன்று பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேர்கள் தொலைபேசி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0444-249-7355 மற்றும் ஒரு எண் 298-60-00-37.

0: எக்ஸ் மின்னணு வேளாண் கட்டமைப்பு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூடுதலாக 2000 மெகாவாட் மின் கொள்முதல் செய்யப்படும் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடுகளுக்கிடையே பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கை தகவல் பரிமாற்றத்தின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர், தொற்று நோய்கள், இயற்கை பேரிடர்கள், விநியோக சங்கிலியில் ஏற்படும் தேக்கங்கள் ஒரு பகுதிக்கு மட்டுமல்லாமல் உலகளாவிய சவாலாக திகழ்வதாக வருத்தம் தெரிவித்தார். பிரிக்ஸ் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னறிவிப்பு அமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், பேரிடர் மேலாண்மையில் உரிய ஒருங்கிணைந்த தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். பிரிக்ஸ் சிறு குறு நடுத்தர தொழில்கள் ஒத்துழைப்பு இணையம் உருவாக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் சிறு நிறுவனங்களுக்கு தேவையான அறிவுரைகள், நிதி மற்றும் சந்தை வாய்ப்புகள் தெளிவுபடுத்தப்படும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பிற்கான ஸ்மார்ட் மின் வழித்தடம் உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் நீண்டகால அடிப்படையிலான திறன் வாய்ந்த தூய்மை எரிசக்தி அனைவருக்கும் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பில் தெற்கு நாடுகளின் நம்பகத்தன்மை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இந்நாடுகளின் அனுபவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரிக்ஸ் மின்னணு வேளாண் கட்டமைப்பு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என நம்பிக்கை தெரிவித்த பிரதமர், புவிசார் தொழில்நுட்பம், பொது கட்டமைப்பிற்கான மின்னணு தரவில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அவர்களின் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்றார். பிரிக்ஸ் ஸ்டார்ட் அப் புத்தாக்க நிதியத்தை உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோரை ஒருங்கிணைத்து பல்வேறு சவால்களுக்கு நம்பகத்தன்மையுடன் கூடிய ஏற்கத்தக்க தீர்வுகளை எட்ட இது வழிகோலும் என்றார். இம்மாநாட்டின் நிறைவு நாளான இன்று கசகஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து, தென்னாப்பிரிக்கா, புரூண்டி, உகாண்டா, நைஜீரியா தலைவர்களுடன் பரஸ்பர உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஈரான் நிதியமைச்சர் திரு சையத் அலியுடன் புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையே பொருளாதார வளர்ச்சி, பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. நாடு முழுவதும் லட்சாதிபதி மகளிர் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காணொலி மூலம் இக்குழுவினருடன் உரையாற்றிய அவர், இவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு ஆளுமையை உறுதி செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார். நீடித்த வறண்ட நில வேளாண் பணிகளுக்கான ஒருங்கிணைப்பின் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் தெற்கு நாடுகளுக்கிடையே வேளாண் துறையில் அறிவுசார் பரிமாற்றம், ஒருங்கிணைப்பு, முடிவுகள் சார்ந்த புத்தாக்க திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் வறட்சி நில மேலாண்மை ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான தரவுகளின் அடிப்படையில் வேளாண் உணவு வகைகளில் ஆராய்ச்சி மற்றும் கொள்கை செயல் திட்டங்களை எளிமையாக்குவதன் அவசியம் குறித்தும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உயர்மட்ட நிர்வாகத்திறன் மேம்பாடு நிகழ்ச்சி புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 6 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் தெற்கு நாடுகளின் தேசிய உரிமை நிறுவனங்களின் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை பரிமாறி ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். தமிழகத்தில் கூடுதலாக 2000 மெகாவாட் மின் கொள்முதல் செய்யப்படும் என மின்வாரியம் அறிவித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் சீரான, தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் உயர்மட்ட அலுவலர் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக மின் தொகுப்பு மற்றும் மின் விநியோக நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு உள்ளிட்ட புகார்கள் குறித்து பொதுமக்கள் 9498794987 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வை தடுக்க எந்த நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளவில்லை.

0: என்று கூறிய அவர், தாராபுரம் மதுராந்தகம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்திற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜயின் லண்டன் பயணத்தில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இடைத்தேர்தலில் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குழப்பத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர், சீர்பனவினர் மாணாக்கர் பிரதமரின் தேசிய கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக 125,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உள்ளிட்ட மாணவ மாணவர்களுக்கான பிரதம மந்திரியின் கல்வி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி கட்டணம் மற்றும் புரிதி கட்டணமாக ஆண்டொன்றுக்கு அதிகபட்சமாக 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு ரூபாய் 75,000 மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயில்பவர்களுக்கு 125,000 வரை உதவித்தொகையாக வழங்கப்படும். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. சதுர்த்தி விழாவிற்கு பின்னர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்க ஏதுவாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகளை வடிவமைத்து மகிழ்ச்சி அளிப்பதாக சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆர்த்தி தெரிவிக்கையில்,
2: நேச்சுரல் ரிசோர்சஸ் மாதிரி கிளே வச்சு குழந்தைங்க செய்யறப்ப சின்ன வயசுல இருந்தே தே அண்டர்ஸ்டாண்ட் தட் கிளே வந்து நம்ம நேச்சருக்கும் ஹெல்ப் பண்றோம். அண்ட் இவங்க இதே இமர்ஸ் பண்ணிக்கலாம் வீட்ல, இல்ல இதுலயே ஒரு சீட்ஸ் ஆட் பண்ணி பிளான்ட் க்ரோ பண்ணிக்கலாம். 2.5 hours அவங்க டோட்டலி இதுக்கு டெடிக்கேட்டடா உட்காந்து ஒரு கிளேல ஒர்க் பண்றப்ப அவங்க கிரியேட்டிவிட்டியும் காட்ட அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு.
0: களிமண் சிலைகளை வடிவமைத்த மாணவி தெரிவிக்கையில்,
3: 10 பப்ளிக் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாமினேஷன் எப்பயும் படிச்சுட்டே இருக்கிறது தவிர என்னோட ஸ்கெடியூல கொஞ்சம் நேரம் அகத்தி வச்சு புதுசா ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்றது. இட் வாஸ் வெரி ஃபன், ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் விடுமுறை மற்றும் இதமான காலநிலை நிலவுவதையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி சுற்றுலா பயணிகள் வருகை இன்று கணிசமாக அதிகரித்துள்ளது. குணா குகை, பயன்மரசோலை, தூண்பாறை மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களில் அடர்ந்த பனிமூட்டமும் மிதமான வெப்பமும் மாறி மாறி நிலவி வருகிறது. இந்த இதமான காலநிலையை அனுபவித்தவாறு சுற்றுலா பயணிகள் புகைப்படங்கள் மற்றும் செல்பிகள் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. மேலும் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும், ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகம் அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: விநாயகர் சதுர்த்தியொட்டி திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே நாளை அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லையில் நாளை இரவு 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை 10:30 சென்னை எழும்பூர் சென்றடையும். மானாமதுரை தாம்பரம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மானாமதுரையில் பிற்பகல் 2:30 புறப்படும் இந்த ரயில் திருபுவனம், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, அரியலூர் வழியாக இரவு 11:55 தாம்பரம் சென்றடையும். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5,200 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 88.52 அடியாகும். இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை முதல் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் அங்கு பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா நடப்பு சாம்பியன் இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இரவு 8:00 இப்போட்டி தொடங்குகிறது. மகளிர் ஆசிய கோப்பை வரலாற்றில் மிகச்சிறந்த அணியான இந்தியா இதுவரை 7 முறை பட்டத்தை கைப்பற்றியுள்ள நிலையில் இன்றைய போட்டி கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 2வது போட்டி வரும் செவ்வாய்க்கிழமையும், 3வது இறுதிப்போட்டி வரும் வியாழக்கிழமையும் நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செரவ் அமெரிக்காவின் பென் ஷெல்டனை எதிர்கொள்கிறார். நியூயார்க்கில் இந்திய நேரப்படி இரவு 11:30 இப்போட்டி தொடங்குகிறது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் இஷாராணி தாய்லாந்தின் சௌரக் விட்சரனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் மின்னணு வேளாண் கட்டமைப்பு விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூடுதலாக 2,000 MW மின் கொள்முதல் செய்யப்படும் என்று மின்வாரியம் அறிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின்

0: இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் ந படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:40 இசைப்பயிற்சி 2 பகுதியில் கற்பக மனோகரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மலையமாரதம் கண்டச்சாப்புத்தாளம் ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம், நேர்கள் தொலைபேசி வழி பங்கு பெறும் நிகழ்ச்சி. 4 அழியாத செல்வம் நாடகம், எழுதியவர் சி லோட்டஸ் எடிசன் அவர்கள், நடித்துள்ளவர்கள் ஆர் நடன சபாபதி, கே ஆர் எஸ் குமார், எஸ் பி எஸ் போத்திலிங்கம், ஜி உதயகுமார், எஸ் ஹேமலதா, எஸ் விஜயசாலினி ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி அவர்கள். 5 குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 5:30 கிராமிய தென்றலில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் பி நாகராஜன் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆகும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரைசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தரைவழி ஒளிபரப்பில் 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனை 101.4 FM ரெயின்போ, DTH, DRM சேவைகளிலும் கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு, சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 திரைக்காணம், 10:00 ரவி வாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் சுமித் சிங் பதம் அவர்களின் சிதாரிசை இடம்பெறும்.
4: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
5: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 km மேலயும் இரவு நேரங்கள்ல 50 km வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. Prime Minister says trust of Global South nations grown in BRICS, warns

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 2:29, 10 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாணம். திரைகாணத்தில் இனி மலைக்கோட்டை திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: நேரம் 2:40. ஆகாஷவாணி இசை பயிற்சியில் 2 பகுதியில் கற்பக மனோகரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ராகம் மலையமாருதம் கண்டச்சாப்பு தாளம். ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர்.
1: வணக்கம்.

இன்னைக்கு நம்ம கற்பக மனோகரா மலைமாரத ராகம் கண்டச்சாப்பத்தாலும் பாபநாசம் சிவனோட கிருதி. இந்த பல்லவியிலேருந்து ஒரு ஒரு சங்கதியாக நான் பாடுறேன், நான் ரிப்பீட் பண்ணுங்க. அப்புறம் ஃபுல் பல்லவி பாடிட்டு மேலான பல்லவிக்கு போகலாம்.

0: ரூம் கீழே சாலை தான் நிறுத்தணும். நம்ம பல்லவிக்கு எடுக்கிறச்ச தான் சரியில் முடிக்கணும். வந்து அடுத்த கிளாஸ் திரும்பி அனுப்பல்லவி பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-94.
4: நேரம் 2:55:20. ஆகாஷ்வாணி. இனி வானிலை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் புலியூரில் 10 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் காட்டு மலையனூரில் 8 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கீழ்பெண்ணாத்தூர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 7 சென்டிமீட்டரும் பதிவாகியிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு செஞ்சி வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் நெம்மூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடவானூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட புதுப்பட்டு நாட்டாம்பள்ளி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு மதுரை மாவட்டம் சித்தம்

பட்டி, பெரம்பலூர், வேலூர் மாவட்டம் குடியாத்தம், அமுண்டி, விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை, நீலகிரி மாவட்டம் கெத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, தண்டாரம்பேட்டை, போலூர், கலசபாக்கம், மதுரை மாவட்டம் பெரையூர், ஏழுமலை, சேலம் மாவட்டம் ஆணைமடவு அணை, கெங்கவல்லி, திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் வலத்தி, நீலகிரி மாவட்டம் கோடநாடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் மருங்கபுரி, விழுப்புரம் மாவட்டம் கெதர், மணம்பூண்டி, பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் கோத்தகிரி, வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருப்பத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, தேன்கனிக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ராணிப்பேட்டை, மதுரை மாவட்டம் தல்லாக்குளத்தில் 2 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, சிறுகுடி, துறையூர், புதுச்சேரி, திருக்கானூர், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், கரூர் மாவட்டம் பஞ்சம்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, வைகை அணை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், சங்கராபுரம், வெங்கூர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, மதுரை விமான நிலையம், வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், திருவண்ணாமலை மாவட்டம் சேர்பட், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் பதிவாகியிருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 40.5 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவாகியிருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் மாவட்ட விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. நீலகிரி மாவட்டத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட 5.1 டிகிரி செல்சியஸ் அதற்கும் அதிகமாக பதிவாகியிருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக பதிவாகியிருந்தது. தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியிருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷவாணி விடுமுறை விருப்பம். நேர்கள் தொலைபேசி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7355 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 298-60-00-37.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில முதல் நேயர் யார்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: கடவுள் அமைத்த மேடை படத்துல இருந்து ஏ தண்ணி அந்த பாட்டை
0: கேளுங்க. ஓகே சார், உங்களுக்கான பாடல் வருது, நீங்க கேளுங்களேன் சார்.
1: நன்றி.
0: நன்றி சார்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். எங்க இருந்து சார் பேசுறீங்க? உங்க பேர் சார்?
1: சென்னையில இருந்து ராஜேஷ் பெரியா நகர் மேடம்.
0: ராஜேஷ், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: மேடம், எனக்கு திரைப்படம் நினைவே ஒரு சங்கீதம்.
0: ஓகே சார்.
1: பாத்தீங்கன்னா ஏத்த மையா உனக்கு ஏத்த மகந்த பாடல் மேடம்.
0: உங்களுக்கான பாடல் கேட்கலாம் சார்.
1: நன்றி நன்றி
0: நன்றி சார். நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் ஒலிக்கிறது.
2: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: நேயர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர் சார். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: எனக்கு வாமனன் இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து ஏதோ செய்கிறாய், என்னை ஏதோ செய்கிறாய். பாட்டினுடைய இசையும் வரிகளும் அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: நான் முத்துக்குமார் வரிகள்ல உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு சார். நீங்க கேளுங்க சார்.
1: நன்றி மேம்.
0: நன்றி சார்.

0: விடுமுறை விருப்பத்தில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: முதல்நிலை அறிவிப்பாளருக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேரு, நீங்க எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் கலையரசு.
0: கலையரசு சார், உங்களுக்கு என்ன பாடல் சார் வேணும்?
1: என்ன மகராசி கொண்டு வரும் ஒரு பாடல். இவன் பாடல் வழியே ஆற்றோரமாக ரசித்து வருகிறாள். இதுவரை கேட்காத ஒரு பாடலை என் மக்களுக்கு தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி.
0: நிச்சயமா சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு சார், நீங்க கேளுங்க சார்.
1: நன்றி.
0: நன்றி சார்.
2: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

0: நேரம் 3:23:35. நேர்கள் விடுமுறை விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொலைபேசி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை நீங்க கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0442498735 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 298600037. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். கோவையில் இருந்து ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் வலம்புரி சங்கு, ஜெயச்சந்திரன் ஜானகி பாடின இரு காலா காலம்ங்கிற பாடல் வேணும்.
0: உங்கள் விருப்பமான பாடல் வந்துட்டு இருக்கு சார், நீங்க கேட்கலாம்.
1: Thank you.
0: நன்றி சார்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்துல அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கிலிருந்து ராஜேஸ்வரி. நல்லா
0: இருக்கேன் ராஜேஸ்வரி மேடம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் மேம்?
1: எனக்கு வந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலே படத்துல ஜெயசுதா சாரும் சத்யரேகம் பாடின வான்மேகமே என்ற பாட்டு.
0: குமரி பெண்ணின் உள்ளத்திலே திரைப்படத்துல இருந்து உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்க மேம், நீங்க கேட்டு ரசிங்க.
1: தேங்க்யூ.
0: நன்றிங்க.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: சென்னை வானொலி நிலையத்தார் அனைவருக்கும் நேயர்களுக்கும் உற்சாகமான பொன் மாலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்?
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து விடுமுறை நிகழ்ச்சியில் விடுமுறைக்கான நிகழ்ச்சியில் பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா விடுமுறை விருப்பத்துல.
0: நிச்சயமா சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு அனுபவி ராஜா அனுபவி என்ற படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடிய மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், இங்கு மெதுவா போறவங்க யாரும் இல்ல, அந்த பாட்டு எல்லாத்துக்கும் எனக்கும் போடுங்கம்மா.
0: நிச்சயமா சார், கண்ணதாசன் வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் குரல்கள்ல உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு சார், நீங்க கேளுங்க.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி சார்.

நேரம் 3:37. நேர்கள் விடுமுறை விருப்பம் கேட்டிருக்கிறீர்கள். உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்கும் தொலைபேசி எண்களை அறிவிக்கிறேன். 0442498735 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2986003 7.

0: அன்னை ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டீர்கள். விடுமுறை விருப்பத்தில் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கோவையில இருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: புவனேஸ்வரம் நல்லா இருக்கு மேம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் மேம்?
1: எனக்கு வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்ங்கிற படத்துல இருந்து ஜெயச்சந்திரன் பானுஜெயராம் பாடின ஏழு ஏழு ஜென்மம்ங்கிற பாட்டு வேணும். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் மேடம்.
0: நன்றி மேடம். உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: நன்றி.

0: விடுமுறை விருப்பத்துல அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேரு எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: சத்யநாராயணன், பெரம்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் சித்ராஞ்சி.
0: சித்ராஞ்சி
1: பாடல் வந்து நெஞ்சிலே நினைவு.
0: நிச்சயமா சார், டி எம் சுந்தரத்தின் பி சுசீலா ஜமுனா ராணி குரல்கள்ல உங்கள் விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, நீங்க கேட்டு ரசிக்கலாம் சார்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் என்ன சார்?
1: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜிஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: எனக்கு வந்து 1979 வெளிவந்த பூந்தளிர் படத்திற்காக பஞ்சவர்ணாசுரம் நேற்று இளையராஜா செயல் எஸ் பாலசுப்ரமணியன் பாடிய வாப்பன் மயிலை. இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்.
0: சுருக்கமா சொல்லுங்க சார்.
1: ஊஞ்சலாடும் என்னுயிர் இன்ப ஊஞ்சலாடும், ஊஞ்சலாடும் என்னுயிர் இன்ப ஊஞ்சலாடும், நெஞ்சிலாடும் உன் பூகம் பூமுகம் நீரில் நெருங்கி வருகையில் அந்த சொற்கொழகம் என் கண்ணீரிலே நின்றாடும். உறவாடி களவாடி இதயம் உன்னை கொண்டாடி குதிகளிக்க மனம் இறங்கி மன்றாடுதே. பொருள் குன்றாமல் குலையாமல் சேர்த்து வைத்த கற்பனையாவும் சிந்தாமல் சிதறாமல் உன் செவி எந்த வா பொன்மையிலே.
0: நிச்சயமா சார், பூந்தலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க சார்.
1: நன்றி.
0: நன்றி சார்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடுமுறை விருப்பம். நிகழ்ச்சியில கடைசி நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: மேடம், திருப்பத்தூர் பீமக்கலம், சிவகுமார்.
0: சிவகுமார் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: மேடம், கரகாட்டுக்காரன் படத்துல இருந்து முந்தி முந்தி விநாயகர்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு சார், கேட்டு ரசிங்க சார்.
1: ஓகே மேடம், சிறப்பு பாடல் மேடம்.
0: நிச்சயமா சார், நன்றி சார் அழைத்ததுக்கு.
1: ஓகே, நன்றி நன்றி நன்றி.

0: விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியில நிறைய நேயர்களை தொடர்பு கொண்டு உங்க விருப்ப பாடலை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்க விருப்ப பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி அழியாத செல்வம் நாடகம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடிப்பு KRS குமார், ஆர் நடன சபாபதி, SPS போத்திலிங்கம், ஜி உதயகுமார், எஸ் ஹேமலதா, எஸ் விஜயசாலினி ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். அழியாத செல்வம் நாடகம்.

0: சிவ சிவ, ஒரு வருஷத்துக்கு பிறகு மனசுக்கு நிறைவான அறுவடையை இன்னைக்கு தான் பார்க்கறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சோனியா.
1: சரியா சொல்லியிருக்க சிவராமா.
0: அடடா அண்ணி, மறந்தே போயிட்டேன்.
1: என்ன என்ன மறந்துட்ட சிவராமா? சிவராமா என்ன பண்றப்பா?
0: இதோ

0: நாற்காலியில் உட்காந்துட்டு அழகான வேப்ப மர மருத்துவ காற்றை அனுபவிங்க அண்ணி.
1: ஏன் சிவரம்மா, நான் உட்காரத்துக்கு நீ தான் நாற்காலி எடுத்து போடணுமா? இதை நம்ம வேலைக்காரங்க செய்ய மாட்டாங்களா?
0: அண்ணி, நீங்கள் எனக்கு அண்ணி மட்டும் இல்லை, தாய் ஸ்தானத்தில் இருந்து என்னை பராமரிக்கிறீங்க. இதை கூடவா நான் உங்களுக்கு செய்யக்கூடாது?
1: செய்யப்பா. ஆனால் ஒரே அம்மா அப்பாவுக்கு நீயும் உங்கள் அண்ணன் அதான்ப்பா. என் புருஷன் மதுமகனும் பிள்ளைங்களாக பிறந்தாலும் கூட உன்னோட குணமும் உங்கள் அண்ணனோட குணமும் வேற வேற தான்ப்பா.
0: அதான் தினமும் பார்க்குறீங்களா அண்ணி? இதை வேற சொல்லியா தெரிஞ்சுக்கணும்.
1: சிவராமா, நான் சொல்ல வந்தது, நீ என்னோட வயிற்றில் எனக்கு மகனாக பிறக்க வேண்டியவன். ஆனா கடவுள்.
0: அடடா அண்ணி, அழறீங்களா? ஏற்கனவே உங்கள் ஹார்ட்டில் ஸ்டெண்ட் வச்சுருக்கு, பக்குவமாக கவனமாக இருக்கணும்னு தானே உங்கள்கிட்ட அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டு வர்றேன்.
1: உண்மைதான்ப்பா, ஆனால் இது தேவையில்லாத அழுக இல்லைப்பா, ஆனந்த கண்ணீர். சிவராமா, என்ன உன் தாயாக நினச்சிதான்ப்பா கவனம் எடுத்துக்கிற, அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இதனால் என்னோட ஹார்ட் பாதிக்கவே பாதிக்காது. நீ கவலைப்படாதப்பா, கவலைப்படாத.
0: சரி அண்ணி, அதோ பாருங்க அறுவடை கட்டுகளை எல்லாம் சுமந்து வந்துகிட்டு இருக்காங்க.
1: வரட்டும் வரட்டும், எல்லாத்தையும் அதோ அந்த கோடவுன் பக்கமாக போட சொல்லுப்பா.
0: ஆ, எல்லாத்தையுமா அந்த கோடவுன் பக்கமாக போடுங்கம்மா, அப்புறம் பிரித்து எடுத்துக்கலாம்.
2: சரிங்கய்யா.
1: சிவராமா, இந்த அறுவடை கணக்கு எப்படின்னு சொல்லுப்பா.
0: தோராய கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் கேழ்வரகு பயிரிட்டா அறுவடையில் 10 மூட்டை கிடைக்கும். அதே ஒரு ஏக்கர் நிலத்தில் கம்பு பயிரிட்டா அறுவடையில் 10 மூட்டை கிடைக்கும். ஆனால் ஒரு ஏக்கர் நிலத்தில் சாமை தேனை இதெல்லாம் பயிரிட்டோம்னா அறுவடையில் 5 மூட்டைகள் தான் கிடைக்கும்.
1: அப்படியா சொல்கிற?
0: ஆமாம் அண்ணி. ஆனால் ஒரு ஏக்கர் நிலத்தில் வரகு பயிரிட்டோம்னா அறுவடையில் 7 மூட்டை தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு தோராய கணக்கு தான்.
1: ஓ, அது சரி.
0: இப்போ நமக்கு 15 ஏக்கர் நிலம் இருக்குது இல்லை, தோராயமாக கணக்கு போட்டு பாருங்க நீ.
1: சிவரம்மா, அதோ பாருப்பா, உங்கள் அண்ணனும் சம்யுதா பாப்பாவும் வராங்கன்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா அண்ணி? ஆமாம், அண்ணனோட கார் தான் வருது.

0: சித்ரா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு இது பிடிக்கல.
1: அண்ணா உட்காருங்க. அண்ணா
0: நான் உட்காரதுக்கு வரலடா.
1: சமீதா நல்லா இருக்கேடா செல்லம்.
2: நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்டா செல்லம். சரிம்மா, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா?
2: இந்த இயற்கை அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. இப்போ கூட பாருங்களேன், அப்பா என்னைய அழைச்சிட்டு வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அம்மாவையும் சித்தப்பாவையும் உடனே பார்க்கணும்னு நான் தான் சித்தப்பா உறுதியாக சொன்னேன். அதனால தான் என்னைய இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க.
1: அப்படியா? நல்லதும்மா, ரொம்ப சந்தோஷம்.
2: இந்த மாதவன் மாமா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்பா கூடவே சேர்ந்துட்டாங்கன்னா பாருங்களேன்.
0: சமிக்தா வாயை மூடு, அதிகம் பேசாத.
2: இப்படியே தான்ப்பா அடிக்கடி வாயை மூடுறீங்க.
0: சரி சரி, இப்போ அமைதியாரு. சித்ரா, எனக்கு கம்பெனி ஷேரில் 10% அதிகமாக லாபம் கிடச்சிருக்கு. அதனால் சிவராமன் இனிமேல் இது மாதிரி சிறுதானிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். அவனை ஏன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண சொல்லு.
3: என்னங்க என்ன இது திடீர்னு இப்படி சொல்கிறீங்க?
0: இப்படித்தான். சே, விவசாயம் பண்ணுறானா? விவசாயம் இந்த மாதிரி வயக்காட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்கல எனக்கு. ஏசாமல் இந்த 15 ஏக்கர் நிலத்தையும் யாருக்காவது வித்துற வேண்டியதானே.
2: அப்பா என்னப்பா இது, சித்தப்பாவோட சிறுதானிய பிஸ்னஸை கேவலப்படுத்துறீங்களா?
0: அட உன்னை வாய முடித்தானே சொன்னா.
3: எங்க விவசாயத்தை மட்டமா பேசுறதும் நம்மளை பெத்த அம்மாவை மட்டமா பேசுறதும் ஒண்ணு தாங்க, இது தர்மம் இல்லைங்க.
0: என்கிட்ட தர்மத்தை பத்தி பேசுறியா நீ? மாதவா
4: சொல்லு. மது
0: சொல்ல வேண்டியத இப்பயே சொல்ற.
4: சொல்றேன்ப்பா சொல்றேன். அண்ணி, மது அண்ணன் மனசு வச்சா உடனே அவரால் எதை வேணாலும் வாங்க முடியும். அந்த அளவுக்கு அண்ணனுக்கு பணமும் இருக்குது, செல்வாக்கும் இருக்குது. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு இந்த விவசாயம் சிறுதானிய பிசினஸ் எல்லாம் ஒத்தே வராது. அதனால் நம்மோட விவசாய நிலத்தை சேல்ஸ் பண்ணுறதுக்கு மதுமோகம் அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு.
3: இது ரொம்ப கொடுமை மாதவா.
0: சித்ரா எழுந்துரு.
3: என்ன அநியாயம்?

0: நான் வந்த உடனே எல்லாரும் கை தட்டிங்களே, காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா நண்பர்களே?
1: சார், பொதுநல சாதனையாளர் விருதுக்கு அரசாங்கம் உங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. டிவியில் இந்த நியூஸை பார்த்தோம், உடனே நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் சார்.
0: ஓ அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொழில் முனைவோர் திட்டம் பற்றிய விளக்கம் சொல்கிறதுக்காகத்தான் உங்கள் எல்லாரையும் இந்த பயிற்சி கூடத்துக்கு வர வச்சுருக்கேன்.
2: நல்லது சார். ஆனால் நீங்கள் விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட உரிமையோடு ஒன்று கேட்கலாமா?
0: ஓ தாராளமாக கேளுங்கம்மா.
2: சார், நீங்கள் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா?
0: ம், சொல்கிறேம்மா. இன்றைக்கி சமூக மனங்களில் அதிகமான அழுக்கு பெருகி போச்சுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சுத்தப்படுத்த முயற்சிக்கலாமேன்னு தான் நினச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த தூய்மை பணியை செய்கிறப்போ ஏராளமான தடைகள் ஏற்படும். அதனால தான் கல்யாணமே செஞ்சிக்காமல் என்னோடய பொழப்புக்கு சிறுதானிய தொழில் செஞ்சுக்கிட்டும் தேசத்தின் வளர்ச்சிக்காக சமூகத்துக்கு நன்மையும் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
3: சாருக்கு எவ்வளோ பெரிய மனசு, எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்கப்பா.
2: சார் மாதிரி மனசு பல பேருக்கு இருந்தா நாடு நல்லா இருக்கும்ல.
0: நண்பர்களே, எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. சுயதொழில் தொடங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராமத்து மற்ற நகர்ப்புற மக்களை புதிய தொழில் தொடங்க ஊக்குவிக்கிறதுக்கும் அவங்களோட பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்தையும் பாரத தேசத்தையும் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வரவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம்.
3: யாடாங்க கண்டவங்களை கூட்டி வச்சு கிளாஸ் நடத்துறது?
2: சார், மாதவனோட குரல் மாதிரியே கேக்குதே.
1: அட ஆமா சார், உங்க அண்ணன் மதுமோகனும் மாதவன் கூடவே வராரு.
0: அவங்க வரட்டும், நீங்க நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. அதாவது அரசின் மானிய தொகையாக.
4: டேய் சிவராமன்,
0: அண்ணா வாங்கண்ணா.
4: இந்த அண்ணன் ஒன்று எல்லாம் இருக்கட்டும், ஊர் மக்களெல்லாம் கூட்டி வந்து அவங்க மனசை பிரெயின் வாஷ் பண்ணுறிய. சே, நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தினாலையும் பெரிய போஸ்டிங்கில் இருக்க என்னோடய பிரிஸ்டீஜ் தான் டேமேஜ் ஆகுதுறான். அசிங்கமாக இருக்குது. டேய் மாதவா.
3: சொல்லுப்பா மது.
4: ஆ ஆகட்டும்.
3: ஓகே மது, எல்லோரும் வெளியே போங்க. ஆ சீக்கிரம்.
1: என்ன அநியாயம் பண்ணுறாங்க?
2: நல்லதுக்கே காலம் இல்லையா?
1: காலம் உண்டுமா, பகவான் ஒரு நாள் தண்டிப்பாரு.
2: கலவரம்
1: பண்றதுக்குன்னே வந்திருக்காங்க போல இருக்கு.
2: ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க.

0: அண்ணி சாப்பிட்டீங்களா?
1: வா சிவராமா, நான் சாப்பிட்டேன்ப்பா, உனக்கு சாப்பாடு வைக்கட்டுமா?
0: அண்ணி நீங்க தான் குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டாகணும். டாக்டர் சொன்னது ஞாபகத்தில் இருக்குது இல்லை? சமீதா வரட்டும், அவளோட சேர்ந்து சாப்பிட்றேன்.
1: சரிப்பா, ஆனால் மனசு தாங்கலப்பா.
0: அண்ணி உங்கள் மனசு சந்தோஷமாக உறுதியாக வச்சுக்கணும்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் மனசு தாங்கலை மனசு தாங்கலை அப்படின்னு ரொம்ப மனசை ஒடிஞ்சு போகிறீங்களே.
1: சிவராமா, பயிற்சி கூடத்தில் உங்கள் அண்ணனும் மாதவனும் நடந்துக்கிட்டதை கேள்விப்பட்டேன்ப்பா.
0: அண்ணி அதை பற்றியெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. வாழ்க்கைன்னா இப்படியெல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதிலெல்லாம் நான் பற்று வைக்கிறதே இல்லை. இதையெல்லாம் கண்டுக்காதீங்க அண்ணி.
1: என்னப்பா உன் மனசு, எல்லாத்துக்குமே பொறுமையாக இருக்கிற, என்ன ஒரு பக்குவம், நீ ஒரு அதிசய பிறவிதான்ப்பா.
2: ஹாய் சித்தப்பா, இந்தாங்க என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
0: ஆஹா பீனே, ரொம்ப அழகா இருக்கு செல்லம், நல்லா இருமா, நீ நல்லா இருக்கணும் செல்லம்.
2: சித்தப்பா, நீங்க சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து கட்டுரை போட்டிக்காக எழுதுன, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். அதுக்கு தான் சித்தப்பா இந்த குட்டி வீணையை கிஃப்ட்டா கொடுத்தாங்க.
0: வெரி குட் செல்லம், வெரி குட்.
2: தேங்க் யூ சித்தப்பா.
0: சமீக்தா, இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க போறேன்.
2: என்ன விஷயம் சித்தப்பா?

0: சம்யுக்தாங்கிற உன் பேருக்கான விளக்கம் என்னன்னு உனக்கு தெரியுமாமா?
1: யாருமே சொல்லி கொடுக்கல சித்தப்பா, நீங்களாவது இப்ப சொல்லுங்களே.
0: சொல்றமா, இது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையா இருந்தாலும் கூட ஒன்றுபட்ட முழுமையான எல்லாரையும் அன்பினால் சேர்த்து வைக்கிற அறிவு மிகுந்த யோகத்து சிறந்த இப்படியெல்லாம் அர்த்தம் பொருந்திய வார்த்தைகள் தான் இந்த சம்யுக்தா என்கிறது. இப்ப புரியுதாடா செல்லம்?
1: புரியறது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு சித்தப்பா.
0: ரொம்ப சந்தோஷம்டா. சுருக்கமா சொல்றதுன்னா சம்யுக்தாங்கிறது எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிற சக்தி உள்ளவள் அப்படின்னு அர்த்தம்டா.
1: ஓ அப்படியா?
0: ஆமா. இப்போ உன்னோட பேரோட விளக்கம் புரிஞ்சுதா செல்லம்?
1: புரிஞ்சது சித்தப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரிம்மா சம்யுக்தா, இந்தா குட்டி வினிய அம்மாட்ட குடுமா.
1: சரி சித்தப்பா, அம்மா வாங்கிக்கோங்க.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்யுக்தா. இது போல நீ எல்லாத்துலயும் வளர்ந்து வரணும் செல்ல குட்டி.
0: ஏமா சம்யுக்தா, வருங்காலத்துல நீயும் கூட உலகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளரா வரணுமா.
1: அப்படியே ஆயிடுவேன் சித்தப்பா.
0: வெரி குட் செல்லம், வெரி குட். உலக வாழ்க்கையில மட்டும் மூழ்கி கிடக்கிறவங்க எல்லாரும் எழுத்தாளர்களை பார்த்து இவங்க எல்லாரும் பழைக்க தெரியாத கோழை அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த சமயத்துல தான் பிரெஞ்சு தேசத்தின் வரலாற்றை புரட்டி போட்டு புரட்சி செஞ்சு சாதனை படைச்ச ஒரு மாபெரும் புத்தகத்தை உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதினார்மா எழுதினார்.
1: அப்படியா? அவரோட பேர் என்ன சித்தப்பா?
0: எழுத்தாளர் வால்டர்.
1: ஓ, நானும் ஒரு இந்திய வால்டராக வருவேன் சித்தப்பா.
0: வெரி குட் செல்லம். ஆனா ஒண்ணு, தன்னோட உயிருக்கு கொலை மிரட்டலே வந்தாலும் கூட அதர்மத்தை எழுதக்கூடாது. ஸ்டெடியா போல்டா இருக்கணும். அப்பதான் உண்மைகளை சமூக நன்மைக்காக துணிச்சலா எழுத முடியும். கம்பீரமா எழுந்து தர்மத்தை மட்டும்தான் எழுதணும். இதையெல்லாம் இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பார்.
1: ஓகே சித்தப்பா, அது சரி. அம்மாவுக்கு இதயத்துல ஸ்டென்ட் வச்சிருக்குல்ல?
0: ஆமா வச்சிருக்கு.
1: அம்மாவோட சேஃப்டிக்காக நீங்க சொல்றதெல்லாம் அம்மா ஃபாலோ பண்றாங்களா?
0: ஃபாலோ பண்றாங்கடா செல்லம். ஆனா இதய சமநிலையில இருக்கிறதுக்கு மேற்கொண்டு சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும்.
1: சொல்லுங்க சித்தப்பா.
0: அம்மாவும் மகளும் சேர்ந்து கவனமா கேளுங்க. வாழ்க்கையில வெற்றி அடைவது மகிழ்ச்சி கிடையாது, மகிழ்ச்சியோடு வாழறது தான் வெற்றி. இந்த மகிழ்ச்சிங்கிறது நாம மற்றவங்களுக்கு கொடுப்பதில் தான் இருக்குது. அப்படி மகிழ்ச்சி வளரணும்னா மனசு அமைதியா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா தன் அறிந்த நிலைக்கு மனசு வரணும். அப்படி வர்றதுக்கு தவம் செய்யணும். உங்ககிட்ட கூட தவம் செய்யறதுக்கு சொல்லியிருக்கேனே சம்யுக்தா.
1: ஆமா ஆமா சொன்னீங்க சித்தப்பா.
0: ரெண்டாவது விஷயம் எப்படின்னா, மனித உடம்புல விலை மதிக்க முடியாத என்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. நாம மகிழ்ச்சியோடு சிரிக்கிறப்ப இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. இந்த மகிழ்ச்சியானது ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பில் கரைஞ்சி போய் உயிரை காப்பாத்துற பொருளாக மாறிடுது. ஆனால் இதுக்கு மாறான எதிர்மறை எண்ணங்களோடு நாம் செயல்பட்டோம்னா நம்ம உடம்புல அட்ரீனல் என்கிற ஹார்மோன் சுரந்துடும்.
1: அப்படியா? அது என்னெல்லாம் செய்யும் சித்தப்பா?
0: ரத்த குழாயில் கொழுப்பை படிய வச்சிடும். ஏமாற்றம், தோல்வி, பயம், கவலை, பொறாம, வஞ்சகம், மன அழுத்தம், இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களுக்கே அடிமையாகி நாம் வளர்ந்தோம்னா நம்மளோட ரத்த குழாயின் மெல்லிய இழைகள்லாம் டேமேஜ் ஆகிடுமா. அதனால் இந்த மெல்லிய இழைகளை சுமுத்தாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. குறிப்பாக ஸ்டண்ட் வச்சுக்கிற உங்கள் அம்மா இதை புரிஞ்சுக்கணும்.
1: அம்மா, சித்தப்பா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா?
2: புரிஞ்சுக்கிட்டேம்மா.
3: சிவாய நமக. எல்லாரும் சுபிட்சமா இருக்கீங்களா?
0: சுவாமிஜி வாங்க.
1: வணக்கம் சுவாமிஜி.
3: இருக்கட்டும் இருக்கட்டும்,
2: வாங்க வாங்க உட்காருங்க சுவாமிஜி.
3: உட்காருமா சிவராமா. உங்க அப்பா அம்மா இருக்கிறப்போ அடிக்கடி இந்த இல்லத்துக்கு நாங்க வருவோம். சித்ரா, உன்னோட மனசும் உடம்பும் எப்படிமா இருக்கு?
2: உங்களோட அனுகிரகத்தில் நல்லா இருக்கு சுவாமிஜி.
3: சித்ரா, எங்களோட அனுகிரகத்தை விட உன்னோட முயற்சிக்கு தாம்மா முதலிடம் கொடுக்கணும். அதுதான் அனுகிரகத்துக்கே வழிவகுத்து கொடுக்கும். சித்ரா, உன்னோட பொண்ணு இருக்காளே சம்யுக்தா, அவ ரொம்ப அறிவார்ந்த பொண்ணும்மா, ரொம்ப தெய்வீக குணம் உள்ளவோ. அவ விருப்பப்படியே உயர்ந்த நிலையில அவளை நீ வளர்க்கணும்.

0: சரிங்க சுவாமிஜி, அப்படியே செய்கிறோம்.
1: சம்யுக்தா பாப்பா, நீ நல்லா இருக்கணும்மா.
2: சந்தோஷம் சுவாமிஜி.
1: சித்ரா, புரிஞ்சுக்கிட்டியாம்மா?
0: புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமிஜி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சுவாமிஜி, என்ன சாப்பிட்றீங்க?
2: அம்மா அப்பா வந்துட்டாங்க.
1: சிவாய நமக.
3: சுவாமிஜி, எப்படி இருக்கீங்க?
1: சிவன் அருளால் நல்லா இருக்கோம்ப்பா. இன்னிலேந்து கொஞ்ச நாள் உனக்கு நல்ல நேரம். நீ மேற்கொள்ளும் முயற்சி எல்லாம் வெற்றி தான்.
3: அப்படியா சுவாமிஜி?
1: மோகன், உன்னோட நல்ல நேரத்தை தக்க வச்சுக்கிட்டு அதை தொடர்றது உன் கையில் தான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டியா?
3: நீங்கள் சொல்லிட்டீங்கள, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் சுவாமிஜி.
1: சிவாய நம.
3: மாதவா, அந்த ப்ராப்பர்ட்டியை உடனே விலை பேசிடுவோம். மற்றவன் கைக்கு போகவே கூடாது. இப்போ எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது நான் வைக்கிற சட்டமும் செல்லுபடியாகும் தானே?
1: மோகன், மோகன், என்னப்பா இதெல்லாம், ஏன் இப்படி பண்ணுற?
3: இதெல்லாம் சிவராமனுக்கு தேவையில்லாத ஃபைல்கள் சுவாமிஜி.
1: சரி சரி.
4: அண்ணா, ஏன் இப்படி பண்ணுறீங்க?
0: எங்க என்னங்க இது அநியாயம்?
4: அண்ணி, நீங்கள் அமைதியாக இருங்க.
3: சுவாமிஜி, இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறான். இவனால் எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது. இனிமேல் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. கண்டவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து போதுன்னு அதில் சேவை செய்கிறானா? இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வேற எங்கேயாவது வைக்க சொல்லுங்க சுவாமிஜி.
1: அப்படியா?
3: முக்கியமான ஒரு வேலையை சக்சஸ் பண்ண போறேன், போயிட்டு உடனே வந்துடுவேன். டே மாதவா, சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு.
1: இதோ
3: ஹஹஹஹ

0: சுவாமிஜி, இதோட அர்த்தம் என்ன?
1: சொல்றேம்மா, சொல்றேன். வெளியுலக சூழல்கள் மனிதனை கலக்கத்திலும் குழப்பத்திலும் தள்ளிவிட்டு மன அழுத்தமடைய செய்யுது. இவைகள்தான் மனிதனுக்குள்ளேயே இறைவனோடு கலந்திருக்கும் உண்மையை அறியவிடாமல் புகை மூட்டத்திற்குள் மயங்கியவனைப் போல ஆணவத்தில் அல்லாட வைக்கிதுன்னு மகா சித்தர், என்னுடைய மகா சித்தர் திருமூலர் பெருமான் பாடியிருக்காரு. இப்போ மதுமோகனோட நிலைமையும் அதுதான்.

0: சிவராமன், இன்னும் ரெண்டே நாள் தான். அப்புறம் உன்னோட இந்த ஆரோக்கிய மணிகள் கடை புதுமையாக உருமாறிடம் பாரு.
1: மாதவா, கடை சாத்திர நேரத்தில் ஏன்பா பிரச்சனை பண்ற?
0: ஏன்பா பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? போயும் போயும் இந்த சிறுதானிய கடைக்காரனை தேடி வர்றீங்க?
1: அதை நான் சொல்கிறேன்ப்பா. இப்போ சாயங்காலம் மணி 6 ஆயிட்டது இல்லை. இதுக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு 1 மணி நேரம் விழிப்புணர்வு கிளாஸ் நடத்துவேன். இதோ இந்த பக்கத்து பயிற்சி கூடத்தில் தான்.
0: ஓஹோ, இவர் பெரிய தேசத்தலைவரா? ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு விழிப்புணர்வு கிளாஸ் நடத்துகிறாராம். சரி சரி, நடத்து பார்ப்போம்.
2: சார், உங்களோட சிறுதானியங்கள் எங்கள் எல்லாரோட ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஆமாம் சார், இந்த தொழிலை நீங்கள் தொடர்ந்து நடத்தணும் சார், ப்ளீஸ் சார்.
1: ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, இன்னைக்கு புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது, அவரவரோட தாய்மொழி பற்றுடன் கூடிய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் தான் நம்ம பாரத தேசத்தோட உயிர் நாடி. முக்கியமாக இதை இயக்கக்கூடிய சக்தி மனித நேயமாகத்தான் இருக்கணும். அப்பத்தான் ஒற்றுமையோடு இதை செயல்படுத்த முடியும். நம்மோட செயல்பாட்டை தடுக்கவோ அழிக்கவோ எந்த ஒரு தீய சக்தி எதிர்கொண்டாலும்

0: நாம ஸ்டெடியா போல்டா இருந்து அதை எதிர்த்து போராடி முறியடிக்கணும்.
1: என்னங்கடா முறியடிப்பீங்க, எல்லாரும் ஓடி போங்கடா.
0: மாதவா, இங்கேயும் பிரச்சனை பண்ண வந்துட்டியா?
1: என்ன, போலீஸை கூப்பிடுவியா? உங்க அண்ணன் மதுமகன் இருக்கிறப்போ அவங்களெல்லாம் நீ கூப்பிட முடியாதுப்பா.
0: அன்னைக்கு தொழில் முனைவோர் திட்டம் பத்தி கிளாஸ் நடத்துறப்போ பிரச்சனை பண்ண, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு விழிப்புணர்வு கிளாஸ் நடத்துறப்போ இந்த மாதிரி பண்றிய, இது நல்லதில்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு.
1: என்னது நல்லது இல்லையா? இங்கிருந்து நான் போயிடணுமா? இதையெல்லாம் நானா செய்யல, உங்க அண்ணன் செய்ய சொல்றான், அவ்வளவுதான்.
0: அண்ணன் சொல்றாங்கன்னா நீ எதை வேணும்னாலும் செய்வியா? எது கெட்டது எது நல்லதுன்னு அண்ணனுக்கு புரிய வைக்க மாட்டியா?
1: அட, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னையே கேள்வி கேட்கிறேன்.
2: நீ அடிக்கிறாங்க, அத பாவி, நம்ம சாரைய அடிச்சிட்டானே,
3: ரொம்ப திமரா போச்சு அந்த ஆளுக்கு.
2: சாரோட அண்ணனுக்கு தாண்டா பணத்து மரே.
3: ஒருவேளை நம்ம எல்லாரும் உஷாரா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறானோ?
2: நாம உஷாரா இருக்கிறது தாண்டா நமக்கு வலிமை.
1: நீ கிளாஸ் நடத்துற இந்த இடம் கூட சேல்ஸ் ஆக போகுது, தெரிஞ்சுக்கோ சிவராமா, தெரிஞ்சுக்கோ.

0: எம்பெருமானே, என்னை பற்றி என்ன விடவும் உனக்குத்தானே தெளிவாக தெரியும். அதனால் என்னை யார்னு நான் நினைக்கிறேனோ, அதை விட நீ என்னை யார்னு அடையாளப்படுத்துகிறியோ அதைத்தான் முழுமையாக நம்புகிற. அதுதானே சரணாகதி. மாற்ற முடியாததுன்னு தெரிஞ்சால் அதை ஏற்றுக்கிறதும், மாற்ற முடிகிறதா இருந்தால் அதை மாற்றுற சக்தியை எனக்கு கொடு. இதைத்தானே உன்ட்ட வென்றேன். இதுதானே ஞான அறிவு.
1: சிவராமா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க?
0: ஓ வாங்க, நீ இறைவங்கிட்ட தான் பேசுறேன்.
1: நல்லதுப்பா. ஆனா தொடர்ந்து உனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே.
0: என்ன தண்ணி?
1: பயிற்சி கூடத்துல மாதவன் உனக்கு செய்த கலவரத்தை, அவன் உன்கிட்ட நடந்துகிட்டத எல்லாமே நான் கேள்விப்பட்டேன்ப்பா.
0: அது மட்டும் இல்ல அண்ணி, நம்ம ஆரோக்கிய மணிகள் சிறுதானிய கட்டடத்தையே அண்ணன் வெளி பேசி வாங்கிட்டாங்களே.
1: உங்க அண்ணனோட லைஃப் ஸ்டைல் மனசுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குதுப்பா. என்னோட ஹார்ட்ல ஸ்டென்ட் வச்சிருக்கிறத கூட புரிஞ்சுக்காம எனக்கு வேதனையை கொடுக்குறாரு. ஆனா ஆபீஸ்ல தன்னோட ஜெனரல் மேனேஜர் டியூட்டிய சிறப்பா செய்யறாராம். அதே சமயம் குடும்பத்திலையும் சொந்தக்காரங்க மத்தியிலையும் சமூகத்திலையும் கெட்ட பேரை தானப்பா சம்பாதிக்கிறாரு. ஒரே வீட்டில் இருந்துகிட்டு நீயும் உங்க அண்ணனும் ஒத்துமையா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியாம போகுது பாத்தியா? இவர் எப்பதான் திருந்துவாருன்னே தெரியலையே.
0: அண்ணி, ஒருத்தரோட கர்ம வினைப்படிதான் வாழ்க்கை நடக்குதுன்னா, அந்த கர்மாவை மேற்கொண்டு சிறப்பாக மாற்றி அமைக்கிறது கூட அவரவர் கையில் தான் இருக்குது. இதில் விதியை பழி போடுறது தப்புதானே அண்ணி?
1: ச, என்னத்தை சொல்றதுன்னே புரியலப்பா.
0: அண்ணி, உங்க உடல்நிலையை கருதி நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது தானே?
1: நீ சொல்றதும் சரிதான்ப்பா. ஆனா சூழ்நிலைகள் என்ன கவலைப்படுத்துதே.
0: இருந்தாலும் பக்குவமா நடந்துக்கணுமே.
1: நிம்மதியை இழக்கிற அளவுக்கு மனசு பலவீனப்படக்கூடாதுதான். ஆனா
0: அண்ணி, தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது மட்டும்தான் ஒரு மனிதருக்கான ஒரே இழப்பு. மற்ற எல்லாமே வரும் போகுங்கிற நியதிக்குட்பட்டவைதான். அதிலும் கூட ஒரு மனிதனோட ஆயுட்காலமே ஒரு நொடிதான்.
1: என்னது, மனிதனோட ஆயுட்காலமே ஒரு நொடிதானா? புரியலையேப்பா.
0: இந்த பாருங்க அண்ணி, இதுதான் இந்த டைமிங் தான் ஆயுட்காலம். அடுத்த நொடி என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுல்ல.
1: ஓ அப்படி சொல்றியா, இப்ப புரியுதுப்பா.
0: அதனால இந்த நொடிதான் நமக்கானதுங்கிற சந்தோஷத்துல நிகழ்காலத்துல வாழறதுக்கு பழகிட்டோம்னா மனசு லேசாகிடும் அண்ணி.
2: அம்மா, சித்தப்பா.
1: மாமா செல்லக்குட்டி.
0: வாடா செல்லம்.
2: இருங்கம்மா, தண்ணி குடிச்சிட்டு வரேன். அம்மா, சித்தப்பாவோட ஆரோக்கிய மணிகள் கட்டடத்தை அப்பா விலைக்கு வாங்கி அதுல ராக்கெட் ஃபுட் ஜோன்ற பேர்ல ஃபாஸ்ட் ஃபுட் நடத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா.
1: எனக்கும் தான் பிடிக்கல. என்ன பண்றது சம்யுக்தா?

0: ஹாரன் சவுண்டு வித்தியாசமா கேக்குதே, யாரா இருக்கும்?
1: வேற யாரும் இல்ல, நானே தான்.
2: அப்பா, ஹாரன் சவுண்ட் வித்தியாசமா கேட்டதே, நம்ம கார் எங்கப்பா?
1: இதோ இதுவும் நம்ம கார் தாண்டா சம்யுக்தா.
2: புரியலையே.
1: அப்பா புது கார் வாங்கியிருக்கேன், விலை எவ்வளவு தெரியுமா? 80 லட்சம். சரி சரி, வாங்க நம்ம மூணு பேர் சேர்ந்து புது காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அப்படியே நம்ம ராக்கெட் ஃபுட் ஜோனையும் பார்த்துட்டு வரலாம். மற்றதெல்லாம் காரில் போகும்போது பேசிக்கலாம்.
2: அப்பா, இப்போ இங்கே நம்ம மூணு பேர் தானே இருக்கோம், சித்தப்பாவையும் அழைச்சிட்டு போகலாமே.
1: சில காரில் ஏறி ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லா மனுஷங்களுக்கும் தகுதி இருக்காதுமா, புரிஞ்சுக்கோ. எதை எதை எங்கே வைக்கணுமோ அதை அதை அங்கே தாம வச்சுக்கணும்.
0: ஏங்க, நீங்கள் இப்படி நடந்துக்கிறது நல்லாவே இல்லைங்க.
1: என்ன என்ன சொல்கிற நீ? சொசைட்டியில் நம்ம ஸ்டேட்டஸை நாம் தான் தக்க வச்சுக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் சிறுதானிய பிஸ்னஸ் பண்ணுறேன், மக்களுக்கு பொதுநல சேவை பண்ணுறேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு சிவராம வாழ்ந்தான்னா சொசைட்டியில் யார் இவனை மதிப்பாங்க? சித்ரா, எங்கள் கம்பெனி விஷயமா எத்தனை தடவை நான் ஃப்ளைட்டில் ஃபாரினுக்கு போயிட்டு வரேன். இதை வச்சு தான் ஏன்பா உன்னோட ஸ்டேட்டஸ் உயரமாக இருக்குது, ஒரே வீட்டில் வாழ்கிற உன் தம்பியோட ஸ்டேட்டஸ் ரொம்ப மட்டமாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்கிறப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் அம்மாவுக்கும் மகளுக்கும் தெரியாதே. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க.
0: ஏங்க, நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்களா? இல்லை
1: சித்ரா, வேற யாராவது என்னை தூண்டி விட்டு நான் இப்படி பேசுகிறேன்னா நினைக்கிறேன், அப்படி தானே? இப்போ நீங்கள் புதுக்காரில் ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையா?

0: ஐயா பெரியவர், அம்மா ரெண்டு பேரும் ஓரமாக நடந்து போகலாம்ல, நான் பிரேக் பிடிக்கலன்னா இந்நேரம் ஆட்டம் உங்கள் மேலே ஏறி இருக்குன்னு தெரியுமில. பெரியவங்களாக இருக்கீங்க, பார்த்து நடந்து போங்க.
1: தம்பிந்தி ஓரமாக நடந்து போகலாம் வாம்மா, இப்படி வாம்மா.
2: ஐயா அம்மா, ஏன் இப்படி நடந்து வரீங்க?
1: சிவராமா வந்துட்டியாப்பா, வா. ஒரே மகனை பெற்றோம், அவனை முழுசாக நம்பணும். நாங்கள் உயிரோடு இருக்கிறப்பவே எங்கள் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டான்ப்பா. சரி போட்டோம், ஆனால் பெத்த அம்மா அப்பான்னு கூட பார்க்காம எங்கள் ரெண்டு பேரையும் முதியோர் இல்லத்துக்கு போக சொல்லிட்டான்ப்பா. அதான்ப்பா எங்களால் தாங்க முடியலப்பா, தாங்க முடியல.
2: அடாடா சே, அம்மா அப்பாவை பெத்த பிள்ளைங்களே முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக போச்சுங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த சிவராமன் இருக்கிறான், என்னை முழுசாக நம்புங்கம்மா. நம்பிக்கை இருந்தால் தான்மா வாழ முடியும்.
3: தம்பி, உன்னை நாங்கள் முழுசாக நம்புகிறோம்ப்பா, ஆனால் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் நீ என்னப்பா செய்வ?
2: என்னால் நல்ல விஷயம் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேம்மா.
3: சரிப்பா, கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குப்பா.
2: அம்மா, வாழ்க்கையில் சில தருணங்களில் பிறப்பால் வளர்ந்த உறவுகளை விட பிணைப்பால் வளர்ந்த உறவுகள் தான் உன்னதமானதாக புலப்படும் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் பாடியிருக்காரு.
3: எப்படிப்பா இது?
2: அம்மா, எனக்கும் உங்களுக்கும் சொந்த பந்த உறவு தொடர்பு கிடையாது. நீங்கள் யாரோ, நான் யாரோ, நான் உங்களுக்கு அன்பு பழக்கத்தின் மூலமாக பிணைப்பால் கிடைத்த உறவு. நான் உங்ககிட்ட சொத்து, பணம், அந்தஸ்து, கௌரவம் இப்படி எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்.
3: ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறியப்பா, ஆனால் எங்களுக்கு தான் கொடுப்பனையே இல்லையே.
2: புருங்கம்மா, நிச்சயம் நல்லது நடக்கும். அண்ணா, அண்ணா நீ பாட்டுங்க. அண்ணா
0: என்ன சிவராமா, எதுக்கு வண்டியை நிறுத்த சொன்ன?
2: அண்ணா, இவங்க ரெண்டு பேரும் நம்ம அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க.
0: சரி இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன? இப்போது
2: இவங்களோட மகன் ஏதோ வீண் பிரச்சனை பண்ணியிருக்காரு, அதனால் ஒரே ஒரு நாள் மட்டும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டில் தங்க வைக்கணும்.

0: நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்போவே இவங்களை உங்கள் கார்லேயே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம்.
1: தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போடாத சிவராமன், நீயாச்சு இவங்களாச்சு ஆளை விடுப்பா.

0: சுவாமிஜி, இது விவேக சிந்தாமணி பாடல் இல்லையா?
1: ஆமா சிவராமா, அதிகமான செல்வச் செழிப்பினால் அகங்காரம் என்கிற நோய் வந்துடுச்சுன்னா அந்த மனுஷனுக்கு உலகம் தெரியாத அளவுக்கு அறிவு மறைச்சிடும். இது ஒரு வியாதி, இதுக்கு எந்த டாக்டராலையும் வைத்தியம் பார்க்கவே முடியாது. செல்வத்தையெல்லாம் இழந்து வறுமைங்கிற மருந்தினால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும்.
0: ஆஹா ஆஹா, அற்புதமான தத்துவம் சுவாமிஜி.
1: இன்னைக்கு பெரிய கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக இருக்கிற உன் அண்ணன் மதுமோகனும் இதோ இங்கே வந்திருக்காங்களே. வரதராஜன், தமயந்தி இவங்களோட மகனும் செல்வ செழிப்பின் அகங்காரத்தில் வாழ்க்கையை பந்தாடக்கூடியவங்க தானே.
2: நாங்கள் என்ன செய்ய முடியும் சுவாமிஜி?
1: ஐயா வரதராஜன், எதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குதோ இல்லையோ, அம்மா அப்பாவை கவனிக்காம முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற பிள்ளைங்களுக்கு மன்னிப்பே கிடையாது.
3: சுவாமிஜி, எங்க பிள்ளையோட செயல்பாடு எல்லாமே தப்பா இருக்குது. அவனை நீங்க தான் நல்ல வழிக்கு கொண்டு வரணும்.
1: அம்மா தமயந்தி, நல்ல வழிக்கு கொண்டு வர்றது எங்க வேலை கிடையாதும்மா. நல்ல வழியை காட்டுறதுதான் எங்க வேலை. நிரந்தரமான மனசாந்தியை அடையணும்னா மன தூய்மையோட மிக உயர்ந்த செயல்களை செய்யணும். கண்டிப்பா தர்மத்தை கடைபிடிக்கணும். எதுவரை நம்ம கிட்ட இருக்கிற தீய செயல்களில் மாற்றம் ஏற்படலையோ அதுவரை நமக்கு முழுமையான நிம்மதி கிடைக்குங்கிறத நாம எதிர்பார்க்க முடியாதும்மா.
3: சுவாமிஜி, அப்படின்னா?
1: அம்மா, நாம வழிபடுற எந்த ஒரு கடவுளுமே அதர்மவாதிக்கு அனுகிரகம் செய்யாது. நம்மோட உண்மையான ஈடுபாடு கலந்த முழுமையான முயற்சி இருந்தால் மட்டும்தான் கடவுள் அனுகிரகம் கிடைக்கும். காரண பொருள் நாம தான். புத்தரே தாத்மனாத்மானம், அதாவது தன்னை கொண்டுதான் தன்னையே உயர்த்த முடியும்னு பகவத்கீதை சொல்லுது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு தமிழ் புலவர் கணியன் பூங்குண்டனார் சொன்னார்.
3: சுவாமிஜி, நீங்க சொல்றது மனசுக்கு நிறைவா இருக்கு.
1: நல்லதும்மா, நல்லது. வரதராஜன், தமயந்தி, நீங்க ரெண்டு பேரும் நம்ம ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கி பாருங்களேன்.
2: சரிங்க சுவாமிஜி.
1: இப்போ மட்டும் இல்லை, எப்போ வேணும்னாலும் நீங்க நம்ம ஆசிரமத்துக்கு வந்து சேவை செய்யலாம்.
2: ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி.
1: நல்லதும்மா, நல்லது. சரி வரதராஜன், தமயந்தி, நீங்கள் ரெண்டு பேரும் அதோ அங்கே இருக்கிற 10வது நம்பர் ரூமுக்கு போங்க. உங்களுக்கு நம்ம ஆசிரமத்தில் தேவையான வசதிகள் செய்து கொடுப்பாங்க. பிறகு நாம் சந்திக்கலாம்.
2: சரிங்க சுவாமிஜி.
1: சிவராமா, வரதராஜன் தமயந்தியை நீ வழியில் பார்த்ததுனால தான் உடனே அவங்கள நம்ம ஆசிரமத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்? சிவசிவா, இதுவும் கூட இவங்க செஞ்ச ஏதோ ஒரு தர்மம் தான் இப்போ உன் மூலமாக இவங்களை காப்பாற்றியிருக்கு. சரி சிவராமா, இப்போ உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்.
0: சொல்லுங்க சுவாமிஜி.
1: ஒரு நாள் மதுமோகன் நம்ம ஆசிரமத்துக்கு வந்திருந்தான். நாங்கள் அவனோட மனசையும் உடம்பையும் முழுமையாக செக்கப் செஞ்சோம். குறிப்பிட்ட முக்கியமான நோய்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: மது பழக்கம் அதிகமாக இருக்குது, அதிகமாக சிகரெட் பிடிக்கிறான், பொருந்தாத உணவுகளை சாப்பிட்றான், எதிர்மறை எண்ணமும் எதிர்மறை செயலும் அவங்ககிட்ட ஏராளமாக இருக்குது.
1: கேட்குறப்பவே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது சுவாமிஜி.
0: சிவராமா, உங்கள் அப்பா இருக்கிறப்போ அற்புதமான நல்ல மனிதராக வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு பிறந்த மூத்த மகன் மதுமோகன் தனக்குத்தானே தீய வினைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான்.
1: அண்ணனை மாற்ற முடியலையே சுவாமிஜி.
0: சிவராமா, அவனே தான் தன்னை மாற்றிக்கணும்ப்பா. ஆனால் மதுமோகனோட அக்கிரமத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட எதிர்வினையாற்றாமல் தன் தொழிலையும் செய்து தேசத்தோட வளர்ச்சிக்கான நன்மைகளையும் செய்து பற்றுகளை குறைச்சவனாக வாழ்ந்துக்கிட்டு வரியே, உன்னை நினைச்சா பெருமையாக இருக்கு சிவராமா, மகிழ்ச்சியாக இருக்குப்பா.
1: எல்லாமே சுவாமிஜி கிட்ட கற்றுக்கிட்டது தானே.

0: சித்ரா சித்ரா சித்ரா,
1: இதோ வந்துட்டேங்க.
0: நான் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ
1: ஏங்க கோபமா இருக்கீங்களா?
0: உன்னோட தங்கமான குழந்தை சிவராமன் தான் கோபத்தை ஏத்துறானே.
1: என்னங்க ஆச்சு?
0: சிறுதானியங்களை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம்னு சூப்பரான திட்டம் வச்சிருந்தேன். ஆனா இவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில எனக்கு எதிராக ஒரு இமேஜ கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். சே,
1: சிவராமனோட மனசுக்கு எது நியாயம் படுதோ அதை மட்டும்தான் செய்வான். அவன் தர்மத்தோட பாதையில வாழக்கூடியவன்.
0: என்ன சித்ரா, நீ அந்த இடியட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற?
2: அப்பா, நான் பிளஸ் டூ எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கேன்ல, ஏன் இப்படி கத்துறீங்க?
0: நான் கத்தலம்மா, அப்பாவுக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுக்கறத பத்தி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான்.
2: ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி, எப்ப ட்ரீட் கொடுப்பீங்க?
0: கொடுக்கறேன் கொடுக்கறேம்மா.
2: சீக்கிரமா ட்ரீட் கொடுக்கணும்.
0: சரிம்மா. சமிக்தா, நீயும் உன் சித்தப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறீங்களே. உன் சித்தப்பாவுக்கு தாத்தாவோட சொத்துல 10% எழுதி கொடுத்தனே, அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா?
1: கிடையாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த சொத்தை விட உயர்ந்த மனுஷத்தன்மெல்லாம் அவங்கிட்ட இருக்குது. அத பத்தி எல்லாம் யோசிக்காம இந்த பொழப்பு பொண்ணு சொத்துக்காக வீணா சண்டை போடாதீங்க. வாழ்க்கைய புரிஞ்சு நடந்துக்கோங்க.
0: சித்ரா, நான் எவ்வளவு பெரிய கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக இருக்கேன், என்னைய மறந்துடு. ஆனால் அந்த யூஸ்லெஸ் சொல்ல சிவராமனை பற்றியே பேசிக்கிட்டு, அப்பப்பா வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே கிடையாது. சரி, இப்போ நான் மாதவனை பார்த்துட்டு வரேன்.
1: போங்க போங்க, பணத்துக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறவங்களை மட்டுமே நம்புங்க, போங்க.
0: சித்ரா, வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன்.
2: அப்பா போயிட்டு வருவாரு. இப்போ நீங்கள் ஸ்டெடியாக இருக்கீங்களாம்மா?
1: நான் ஸ்டெடியாக தான்மா இருக்கிறேன்.

0: வாழ்க்கையில கடவுள் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறாரு. உடலையும் மனசையும் பக்குவமா வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்துட்டு எதுலையுமே ஆழ்ந்த பற்று வைக்காம கடைசி காலத்தை நிம்மதியா வாழத்தானே நினைக்கிறேன். ஆனா என் புருஷன் எதிர்மறை எண்ணம் எதிர்மறை செயல்களால பின்னி பிணைந்து கட்டப்பட்டு சொந்த தம்பி சிவராமனை கொடுமைப்படுத்தி வாழ்க்கைய வாழ தெரியாம காலத்தை வீணடிக்கிறாரே. இவர் பெரிய கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜரா இருந்து எதுக்கு, கோடீஸ்வரனா வாழ்ந்துதான் எதுக்கு?
1: அம்மா, அப்பா இன்னைக்கு ஷாப்பிங் போலான்னு சொன்னாங்கல்ல, அதாமா அவங்க வந்திருப்பாங்கன்னு சீக்கிரமா வந்துட்டேன். ஆனா அப்பா இன்னும் வரல போல இருக்கே.
0: அப்பா வர நேரம் தான் செல்லும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கம்மா.
2: சம்யுக்தா, இதோ பணமும் சாப்பாடும் தரேன், அந்த அம்மா கிட்ட கொடுத்துடுமா?
1: சரிம்மா கொடுத்துடுறேன்.
0: கொஞ்சம் இருமா, இதோ வந்துடுறேன். செல்லும் இந்தா இந்த 100 ரூபாயும் சாப்பாட்டையும் அவங்க கிட்ட கொடுத்துடுமா.
1: சரிம்மா கொடுங்க.
3: சம்யுக்தா திரும்ப எடுத்துட்டு போ, சீக்கிரம் எடுத்துட்டு போ.
1: அப்பா
3: எடுத்துட்டு போன்னு சொல்றல, காதல் இல்லையா?
1: அம்மா
0: எல்லாம் எனக்கு புரியுது சம்யுக்தா, சாப்பாட்டையும் பணத்தையும் டேபிள்ல கொண்டு போய் வச்சிடுமா.
3: சித்ரா நீ பெரிய கோடீஸ்வரியா?

0: அப்பாவோட
1: கைய பிடிமா, இதோ இதாம்மா இந்த இடது கைய பிடிமா.
0: தோல்
1: பட்டில இருந்து கை பூரா வலிக்குதுமா. மெதுவா தடவி கொடுமா, மெதுவா தடவி கொடு.
0: சரி பயப்படாதீங்க, நான் தடவி கொடுக்குறேன், கொஞ்சம் பயப்படாதீங்க.
1: ஐயோ இப்ப வயிறு ஜாஸ்தி வலிக்குது.
0: என்ன

0: என்ன
1: அம்மா அப்பா பக்கத்துலயே இருங்க, உடனே நான் சின்னப்பாவுக்கு ஃபோன் பண்றேன்.
0: சரிம்மா.
2: வணக்கம் சித்ரா. என்னம்மா என்ன பதட்டமா பேசுற?
1: சுவாமிஜி, சமீபத்தோட அப்பாவுக்கு நெஞ்சு வலி, நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்கிறாரு. ரத்த ரத்தமா வாந்தி எடுக்கிறாரு. சிவராம தம்பியோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது.
2: எதுக்கும் பயப்படாதம்மா, தைரியமாயிரு. நாங்க இப்ப வெளியில இருக்கோம்மா, நீ தாமதப்படுத்தாம உடனே மதுமோகன ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போமா, நாங்களும் உடனே அங்க வந்துடுறோம். நீ முதல்ல தைரியமா இருக்க சித்ரா, உடனே கிளம்புங்க.
1: கூட்டிட்டு போங்க, மெதுவா வாங்க.

0: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா?
1: எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் சார்.
0: வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நாம யோகாசனம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட ஆசனங்களை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது சர்வ பிளஸ் அங்க பிளஸ் ஆசனம் இஸ் ஈக்குவல் டு சர்வாங்காசனம். இந்த ஆசனத்தை செய்கிறதுனால உடம்பில் உள்ள மொத்த உறுப்புகளும் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கப்புறம் பிராணாயாமம் தியானம் இரண்டையுமே முடிச்சிடுவோம்.
2: ஐயா சிவராமன், இடையில் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காத.
0: சொல்லுங்கள் சுவாமிஜி.
2: இப்போது உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை வந்திருக்கு.
0: சுவாமிஜி இப்போ நான் என்ன செய்யணும்?
2: சிவராமன், நீ இப்போ உடனே வகுப்பை நிறுத்திட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு வா. விவரத்தை அப்புறம் சொல்கிறேன்.
0: ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பாராத விதமாக எனக்கு முக்கிய வேலை இருக்கிறதா சுவாமிஜி சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இதோட வகுப்பு முடிஞ்சுது. நீங்கள் உடனே வீட்டுக்கு புறப்படுங்க, பிறகு தகவல் சொல்கிறேன்.
1: ஓகே சார்.
2: சிவராமா, மதுமோகனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைப்பா. சம்யுக்தா உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. உன்னோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு. உடனே சித்ராகிட்டேருந்து எனக்கு தகவல் வந்தது. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு போனேன். ஆனால் என் கண் முன்னாடியே மதுமோகனோட உயிர் பிரிஞ்சிடுச்சுப்பா. உயிர் பிரிஞ்சிடுச்சு.

0: சிவராமா, உங்க அண்ணனோட இறுதிச் சடங்குல யாரெல்லாம் முக்கியமா வந்து போனாங்கன்னு தெரியுமா உனக்கு?
1: பல பேர் வந்து போனதுல எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து போனாங்க ஐயா. ஆமா, எதுக்காக இப்படி கேக்குறீங்க?
0: காரணம் இருக்குப்பா. வந்து போனதுல ஒரு சில பேர் தான் மதுமோகனோட ஆளுங்க, ஆனா ஆயிரக்கணக்கான பேர் உன்னோட மனித நேயத்தால, உன்னோட பொதுநல சேவையால பலன் அடைஞ்சவங்க தான்ப்பா கலந்துகிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லோருமே இதை பார்த்து ஸ்தம்பிச்சு போனாங்கப்பா.
2: சிவராமா, ஐயா இதை எதுக்காக சொல்றாங்கன்னா, மதுமோகன் இருக்கிறப்போ உன்னையும் ஒரு மனுஷனா மதிக்கல, ஆனா நீ அன்பால சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான பேர் தானே மனித நேயத்தோட கலந்துகிட்டாங்க.
1: அம்மா, இதெல்லாம் கூட ஒரு கொடுப்பினை தான். ஆனா அண்ணனோட ஆன்மா வாழ்க்கை தத்துவத்தோட உண்மையை உணர்ந்துக்காம உலகத்தை விட்டு போயிடுச்சுன்னு தான் வருத்தமா இருக்கு. அவரோட ஆன்மா தர்மத்துக்கு எதிரான பாதையை நோக்கி போயிடுச்சு.
2: இதுக்கு காரணம் நீ கிடையாதே, அண்ணனோட எண்ணமும் செயல்பாடும் தானப்பா காரணம்.
1: நீங்க சொல்றதும் சரிதாம்மா. ஆனா ஒரு உண்மை எப்படின்னா, தனி மனித பிரச்சனைகளுக்கும் சமூக பிரச்சனைகளுக்கும் தேசத்தோட பிரச்சனைகளுக்கும் தனி மனித உள்ளுணர்வு தான் காரணம். கடவுள் என்பது ஒருவன் அல்ல, ஒருத்தி அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் குடியிருக்கிற கடவுள் தன்மையோடு கலர்ந்த உள்ளுணர்வின் ஒருமைத்தன்மை

0: இதா அதன் மூலம் அழியாத நிரந்தரத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதையெல்லாம் அண்ணனுக்கு உணர்த்த எவ்வளவோ முயற்சி எடுத்து அண்ணன் அதை உணர தயாரா இல்ல, முடிஞ்சு போச்சு.
1: சிவராமா, ஒவ்வொருத்தரோட வினைப்பயன் அடிப்படையில தான் எல்லாமே நடக்கும்னு நீ அடிக்கடி சொல்வதானே?
0: உண்மைதான் அண்ணி. தாயும் பிள்ளையமா இருந்தாலும் கூட வாயும் உயிரும் வேறதானே அண்ணி.
1: இப்போ எதுக்குப்பா இத சொல்ற?
0: அவரவர் ஆன்மா நற்கதி அடையும்படி அவரவர் தானே முயற்சி செய்யணும்.
1: உண்மைதான்ப்பா.
0: மனித வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எது எது நடக்கணுமோ அது அது நடந்தே தீரும். இதுல இன்பம் துன்பம், கவலை மகிழ்ச்சி துக்கம், திடீர் சந்திப்பு திடீர் பிரிவு, மானம் அவமானம், வெற்றி தோல்வி, இப்படி எல்லாமும் வந்தே தீரும்.
2: அப்பா தன்னோட வாழ்க்கைய விதி முடியறதுக்கு முன்னாடி தானாவே முடிச்சுக்கிட்டாங்க சித்தப்பா.
0: நீ சொல்றது உண்மைதான் சமிக்தா. இந்த மாதிரி நேரத்தில் நீ தைரியமா இருக்கணும்டா செல்லம்.
2: சரிங்க சித்தப்பா.
0: சமிக்தா, நாம எல்லாரும் லட்சம் கோடி ரூபான்னு ஏராளமா செல்வத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாதுடா. நாம வாழும் போதும் நாம மறைந்த பிறகும் நம்ம பத்தி மத்தவங்க நல்ல விதமா பாராட்டி பேசுற அளவுக்கு நாம தர்ம பாதையில வாழ்ந்து சாதனை படைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அப்பத்தான் நம்மட ஆன்மாவும் அழியாத நற்கதியை அடையும்.
2: இப்போ தெளிவா புரியுது சித்தப்பா.
0: சந்தோஷம்டா செல்லம். நம்ம பாரத தேசத்தின் மாபெரும் இதிகாசமான பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா மனிதனோட அழியாத ஆன்மாவை குறித்து உன்னதமான ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பைபிளில் கூட ஒருவன் உலகம் முழுவதையும் தமக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு என்ன பயன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம உடம்பை இயக்கக்கூடிய ஆன்மாவை உன்னத நிலையில் மேம்படுத்த அளவுக்கு நம்மோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும்.
2: சரிங்க சித்தப்பா.
0: சமிதா, உன்னோட வளரும் பருவத்தில் நீ அப்பா சாதனை பண்ணாத விஷயங்களையெல்லாம் சாதிச்சு காட்டணும்டா.
2: கண்டிப்பா, தர்ம பாதையில வாழ்ந்து சாதனை படைப்பேன் சித்தப்பா.
3: இதுவரை அழியாத செல்வம் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். நடித்தவர்கள் சிவசித்தராக கே ஆர் எஸ் குமார், சிவராமனாக ஆர் நடன சபாபதி, மதுமோகனாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், மதுமோகனின் நண்பன் மாதவனாக ஜி உதயகுமார், மதுமோகனின் மனைவியாக எஸ் ஹேமலதா, மகள் சம்யுக்தாவாக எஸ் விஜயசாலினி ஆகியோர். அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: நிகழ்ச்சியில் முதலாவதாக பாரதியார் பாடல் பாடப்போறது மாணவி சக்தி.
3: வணக்கம், என் பேரு சக்தி. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிக்கிறேன், நகராட்சி உயர்நிலை பள்ளி மேலூர் மதுரை மாவட்டம். நான் வந்து இன்னைக்கு பாரதியார் பாடல் பாடப்போறேன்.

0: நன்றி, வணக்கம். குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் இனி
1: மாணவி சாஜினா பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி பேச வந்திருக்காங்க, கேட்கலாமா?
2: வணக்கம், என் பெயர் சாஜினா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்போது பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி பேச போகின்றேன்.
3: தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்தா ஊர். தமிழ் என் உயிருக்குனே சுவாசம் என்று சொல்லியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அவர் கவிஞர் மட்டுமல்ல, தமிழரின் விழிப்புணர்வை எழுப்பிய புரட்சிகர சிந்தனையாளர். பாரதிதாசனின் கவிதைகளில் இயற்கை, மனிதநேயம், பெண்மை மேன்மை, சமத்துவம் இவை அனைத்தும் அழகாக பிரதிபலிக்கின்றன. பெண்ணே நீ பூமியின் அழகு என்று அவர் எழுதிய வரிகள் இன்றும் பெண்மையின் மதிப்பை உலகுக்கு உணர்த்துகின்றன. அவர் எழுத்தில் இரண்டு விஷயங்கள் எப்போதும் பிரகாசமாக தெரியும். இயற்கை மீது அன்பு மற்றும் சமூகத்தில் சமத்துவம். ஒரு பறவை சுதந்திரமாக பறப்பதைப் போல மனிதர்களும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதே அவரின் நோக்கம். பாரதிதாசன் தமிழ் மொழியை பேணி வளர்த்தவர். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொல்லியவர் தமிழ் மொழியை உலகத்தரத்தில் உயர்த்துவதற்கு பாடுபட்டார். இன்று நாமெல்லாம் அவர் எழுதிய வழியில் நடந்தால் சமத்துவம், அன்பு, இயற்கை பாதுகாப்பு, தமிழ் வளர்ச்சி இவை அனைத்தும் வாழ்வில் செயல்படுத்தினால் அதுவே பாவேந்தருக்கு நாங்கள் செய்யும் உண்மையான மரியாதை. நன்றி, வணக்கம்.
1: பொது அறிவு கேள்வி பதில்கள் சொல்ல வந்திருக்காங்க மாணவிகள் சஹர்பான், சுபிதா ஆகியோர்.
4: வணக்கம், என் பெயர் சஹர்பான், நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
5: வணக்கம், சுபிதா 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
4: பொது அறிவு, இந்தியாவின் சுவிட்சர்லாந்து எது?
5: பெங்களூர்.
4: மதுரை ஆயிரங்கால் மண்டபத்தில் எத்தனை தூண்கள் உள்ளன?
5: 985 தூண்கள்.
4: டெஸ்ட் கிரிக்கெட்டில் சதமடித்த முதல் பெண் யார்?
5: சந்தியா அகர்வால்.
4: ரேடியத்தை கண்டுபிடித்தவர்?
5: மேடம் கியூரி.
4: மூளையின் எந்த பகுதி நமது உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது?
5: ஹைபோதலாமஸ்.
4: மனித உடலின் சராசரியாக எத்தனை எலும்புகள் உள்ளன?
5: 206.
4: புத்தர் பிறந்த இடம் எது?
5: நேபாளத்தில் உள்ள லூம்பினி.
4: ஆலம்கீர் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்?
5: ஜஹாங்கீர்.
4: அலெக்சாண்டர் பிறந்த இடம் எது?
5: மாசிடோனியா.
4: இரண்டாம் அசோகர் என அழைக்கப்பட்டவர் யார்?
5: கனிஷ்கர்.
4: இந்தியாவை ஆண்ட முதல் மொகலாய் பேரரசர்?
5: பாபர்.
4: உலகத்தில் எந்த நாடு அதிகளவில் ரப்பர் உற்பத்தி செய்கிறது?
5: மலேசியா.
4: இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது?
5: ஞானபீட விருது.
4: இந்தியாவில் மட்டும் காணப்படும் விலங்கு எது?
5: நீலகிரி தாகிர்மான்.
4: பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது?
5: வீனஸ், வெள்ளி கிரகம்.
4: இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி அதிக அளவில் காணப்படுகிறது?
5: ஜார்க்கண்ட்.
4: உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது?
5: சீனா.
4: ஜப்பானின் தலைநகரம் எது?
5: டோக்கியோ.
6: நன்றி, வணக்கம்.

0: மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா மாணவி கோபிகா திருக்குறளின் சிறப்பு பற்றி பேச வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரா கோபிகா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். திருக்குறளின் சிறப்பை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். திருக்குறளின் சிறப்பு. திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அறத்துப்பால், பொறுப்பால், இன்பத்துப்பால் என 3 பிரிவுகளை உடையது. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வழியாக மொத்தம் 1330 குறள் பாடல்களும் உள்ளன. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194 ஆகும். ஆளும் வேளும் பள்ளுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 2 என்பது 2 அடிகளை கொண்ட திருக்குறளையே குறிக்கும். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குறள் என ஔவையார் திருக்குறளை போற்றியுள்ளார். பேரறிஞர் ஆல்பர்ட் ஸ்வைசரும் நான் படித்தறிந்த அறநெறி நூல்களிலேயே தலை சிறந்த நூல் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளே என கூறியுள்ளார். உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நூலாகும். அதற்கு சான்று உலக மொழிகள் பலவற்றுள் திருக்குறள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளதுதான். திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. பொருள் கற்க வேண்டிய நூல்களை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்றப்பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். பொருள் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். இவ்வாறு ஒவ்வொரு குறள்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பொருள் உண்டு. சிறப்பு மிக்க ஒரு சில திருக்குறள்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. என் நண்பர் ஏனை எழுத்தென்பர் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இன்னும் பல சிறப்புமிக்க குறள்களும் உள்ளன. இத்தகைய சிறப்புமிக்க திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஆவார். கிமு 31 திருவள்ளுவர் பிறந்ததாக கருதப்படுகிறது. தை திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் இவரது சிலை மிக

0: பெரியதாக 133 அடியில் அமைக்கப்பட்டு உள்ளது. திருவள்ளுவரை பொய்யில் புலவர், முதற் பாவலர், தெய்வ புலவர், சன்னா போதையர் என பல பெயர்களால் அழைப்பர். வள்ளுவன் தன்னை உலகினிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியார் வள்ளுவரை சிறப்பித்து பாடியுள்ளார். முடிவுரை: இறைவன் மக்களுக்கு சொன்னது கீதை, மக்கள் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மக்களே மக்களுக்கு சொன்னதுதான் திருக்குறள். திருவள்ளுவர் மறைந்தாரும் இவர் படைத்த திருக்குறள் என்னும் உன்னத நூல் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக உள்ளது. திருக்குறளை கற்போம், கற்றபடி நிற்போம். நன்றி, வணக்கம்.
1: இணைந்திருக்கிறோம் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் இனி
2: மாணவி காயத்ரி பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் தமிழர்களின் பாரம்பரியம் பற்றி நாட்டுப்புற மெட்டில ஒரு பாடல் பாட போறாங்க, வாங்க நாமும் கேட்டு ரசிக்கலாம்.
3: வணக்கம், என் பெயர் மா காயத்ரி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது பசுமையும் பாரம்பரியமும் பாடல் பாடப்போகின்றேன். தானா

என்று சொன்னவன் தமிழனடா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவன் தமிழனடா. தானா

மாறிடுச்சு. எங்களோட சடுகுடு ஆட்டம் கபடியாக மாறிடுச்சு. அட, எங்களோட சடுகுடு ஆட்டம் கபடியாக மாறிடுச்சு. காக்கையும் குருவியும் எங்க ஜாதி, கடலும் மலையும் எங்க கூட்டம். காக்கையும் குருவியும் எங்க ஜாதி, கடலும் மலையும் எங்க கூட்டம். வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழர் நாடு தாங்க. இது வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழர் நாடு தாங்க. ஏறு கட்டவும் பாட்டு உண்டு, ஏத்தம் இறைக்கவும் பாட்டு உண்டு, நாத்து நடவும் பாட்டு உண்டு, பாட்டில் நல்ல பொருளும் உண்டு. ஏறு கட்டவும் பாட்டு உண்டு, ஏத்தம் இறைக்கவும் பாட்டு உண்டு, நாத்து நடவும் பாட்டு உண்டு, பாட்டில் நல்ல பொருளும் உண்டு. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் உலகின் உயர்ந்த நிசம் மொழியாம். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் உலகின் உயர்ந்த நிசம் மொழியாம். சங்க இலக்கியம் கொண்டவளாம் என்னும் இளமையானவளாம். இவ சங்க இலக்கியம் கொண்டவளாம் என்னும் இளமையான

0: சிறப்பு இருப்பது எங்கள் மொழிக்கு. அட, வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு இருப்பது எங்கள் மொழிக்கே. கடல்களை கடந்து கடாரம் வரைக்கும் ஆண்டது எங்கள் தமிழ் இனமே. கடல்களை கடந்து கடாரம் வரைக்கும் ஆண்டது எங்கள் தமிழ் இனமே. அந்த முல்லை கொடிக்கு தேரையை கொடுத்த இனமும் எங்கள் தமிழ் இனமே. அந்த முல்லை கொடிக்கு தேரையை கொடுத்த இனமும் எங்கள் தமிழ் இனமே. தானே தானே தானே தானே தன்னே தானே தானே தானே தானே தன்னே தானே தானே தன்னே. நன்றி, வணக்கம்.
1: ஐயன் வள்ளுவர் பற்றி பேச போறது மாணவி காவியா.
2: வணக்கம், என் பெயர் ஆ காவியா. நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போகும் தலைப்பு ஐயன் வள்ளுவன். ஒரு பெயர் சொன்னாலே தமிழ் மண்ணின் பெருமை நம் மனசுக்குள் மின்னல் போல் ஒளிகிறது. ஒரு கவிஞர் மட்டுமல்ல, என் வாழ்வில் வழிகாட்டியும் கூட. நான் கண்ட வள்ளுவர் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவராக இருந்தாலும் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் உயிரோடே இருக்கிறார்.

0: அவரது சொற்கள் இன்றும் இந்த வாழ்வில் வழிகாட்டியாக விளக்காக இருக்கிறது. அவர் எழுதிய திருக்குறள் வெறும் 1330 குறள்கள் தான். ஆனால் அந்த 1330 குறள்களில் முழு உலக வாழ்க்கையே ஒளிந்து கிடைக்கிறது. அவர் சொன்னார், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. அது மாதிரி அவர் நம்ம எல்லோரையும் நம்பிக்கையோடு வாழ சொல்கிறார். நான் கண்ட வள்ளுவர் மதம் பார்க்காதவர், ஜாதி பார்க்காதவர், மணி தத்துவத்தையே மதமாக கொண்டவர். அவர் சொன்னார், அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தால் ஆழ்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இன்று நம் சமுதாயம் பல சிக்கல்களோடு இருக்கிறது. ஆனா வள்ளுவரின் ஒரு குரல் கூட நம் வாழ்வில் நடைமுறைக்கு வந்தா இந்த பூமி ஒரு சொர்க்கமாவே மாறிவிடும். எனவே நான் கண்ட வள்ளுவர் ஒரு புத்தகத்துக்குள் அடங்கி கவிஞர் மட்டுமல்ல, என் இதயத்துக்குள் வாழும் ஒரு வழிகாட்டி. 5 எழுத்தில் வணக்கம் சொல்லி 8 எழுத்தில் விடைபெறுகிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: போச்சு.

0: நம் நாடு பெற்ற சுதந்திரம் பல சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தினால் நமக்கு கிடைத்தது. அந்த போராட்ட வீரர்களையும் தன்னலமற்ற அவர்களது தியாகத்தையும் நினைவு கூறும் விதமாக சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி உணர்ச்சி மிகு தமிழால் பேச போறது மாணவி குழலரசி. என்ன பேச போறாங்கன்னு கேட்டுலாமா?
1: பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். என் பெயர் புகழரசி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். காந்தியின் கால் தேர்ந்தது, பாரதியின் விரல் தேர்ந்தது, தூக்கிட்டு தூக்கிட்டு கயறுகள் தேர்ந்தது, ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேர்ந்தது, தேர்ந்து தேர்ந்து ஆங்கிலேயமும் தேர்ந்தது, பல தியாகிகளின் வீரர்களின் உயிர்கள் தேர்ந்து தேர்ந்து பெற்ற சுதந்திரம் நமது சுதந்திரம். சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி எனது நெஞ்சார்ந்த உரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இன்ற அடிமையின் மோகம் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நமது தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். பல்வேறு இன்னல்கள் போராட்டங்களுக்கிடையே சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தேச தலைவர்கள் தாய்களை இந்த நாளின் நினைவு கூறுவோம். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் 1615 கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் சூழ்ச்சியை கண கச்சிதமாக செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானத்தையும் தன் வசமாக்கினர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். கத்தி இன்று ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தி நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப காந்தியின் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டத்தில் வீறு கொண்டு எழுந்த பங்கு கொண்ட வீரர்கள் பலர். சுதந்திர போராட்டத்தில் பால கங்காதர திலகர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ராணி லட்சுமிபாய் போன்ற பல தலைவர்களும், தென்னகத்தில் ராணி வேலுநாச்சியார், பாரதியார், கட்டபொம்மன், வாவுசி, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன் போன்ற பல தலைவர்களும் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும், 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என கவிதை வாழ்கொண்ட பாரதியும், உங்கள் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறேன் என நேதாஜியும், சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீர்வேன் என பால கங்காதர திலகரும், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினர். தன்னலம் பாராமல் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்காற்றினர். அவர்களின் பங்கு மகத்தானது. தேசிய அளவில் ஜான்சி ராணி, அன்னிபெசன்ட் அம்மையார் போன்றோரும், தமிழகத்தில் வேலுநாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை, கடலூர் அஞ்சலை அம்மா, லீலாவதி அம்மையார் போன்ற பல பெண் போராட்ட வீரர்களும் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஆவர். மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும், நூலோர்கள் செக்கடியில் நோவதும் கண்களே என்ற பாரதியார் மனம் வந்தி பாடும் பாடல் வரிகளின்படி பல வீரர்களும் தலைவர்களும் கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் ஆளானார்கள். பல தன் இன்னுயிரை நாட்டிற்காக ஈந்தார்கள். துயரின்றி நாம் வாழ துன்பம் பல கண்டவர்களுக்கும், மானத்தோடு நாம் வாழ செக்கிழுத்த செம்மல்களுக்கும், ஒய்யாரமாக நாம் வாழ உயிர் விட்ட சிங்கங்களுக்கும் சுதந்திர நாளில் இதய அஞ்சலியை செலுத்துவோம். வலிமை படைத்த பாரதத்தை கை கோத்து உருவாக்கிடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நிறைவாக மாணவி சுபிக்ஷா அழகா ஒரு நாட்டுப்புற பாடல் பாட போறாங்க, கேட்டு ரசிக்கலாமா?
2: வணக்கம், என் பேர் சுபிக்ஷா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்பொழுது நாட்டுப்புற பாடல் பாட வந்துள்ளேன்.

கதை இருக்கு.

புத்தகமையா, அழிஞ்சு போகாத சொத்து ஐயா, இது எழுதி வைக்காத புத்தகமையா, முடிஞ்சு போகாத கதை.

0: கதை இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இத்துடன் நிறைவு பெற்றது குட்டிஸ் நேரம். அமைப்பில் உதவி எம் பாணிலட்சுமி பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: நேரம் இப்போது 5:30.
1: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல் கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெங்கடாச்சலபுரம் பி நாகராஜன் மற்றும் குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். முதலாவதாக நையாண்டி.

0: பெறுகிறது கிராமிய தென்றல். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தினிருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
2: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: என்ன சொல்றோமா?
2: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும்.
1: என்ன அர்த்தமாயிருந்தா?
2: கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள்: இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகாணம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. நேயர்களே, தரை வழி ஒலிபரப்பில் 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்த நேர்முக வர்ணனை 101.4 ரெயின்போ பண்பலையிலும் இடம்பெறும். வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம், மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு. சென்னை மத்திய உவர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகாலம். 10:00 ரவி வாஸ்ரி அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சியில் சுமித் சிங் பதம் அவர்களின் சித்தார் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. இதில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியமுல்லை வாயிலைச் சேர்ந்த ஆர் சித்ரா அவர்கள் பயிர் சுழற்சி குறித்த நேர்முகத்தில் வழங்கிய கருத்துக்களை கேட்கலாம். 100.1 FM கோல்டில் 7:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் வி விமலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:15 ஸ்வர்தாரோகர் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத உரை சித்திரம் டெல்லி அஞ்சல். இனி நாளைய நிகழ்ச்சிகள்: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 காலை 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை. 4 அறிவோம் ஓசோன் படலம் இயற்கையின் உயிர் கவசம், எழுதி வழங்கியவர் எச்சித்ரா அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் C.R. மஞ்சுளா அவர்கள்.

0: 75 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தங்கச்சி கோ சுவாமிநாதன். 7:35 உங்கள் கவனத்திற்கு இதில் ஹிந்தி தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சமூக ஒற்றுமையும் பசுமை வழி சுற்றுச்சூழலும் எனும் தலைப்பில் கே பக்கிரியப்பன் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:30 கணபதி உலா, திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் சித்திரம் இடம்பெறும். 9:00 அரங்கிசையில் டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை, வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரல், எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என்னுயிர் தோழி, தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், உரையாடுபவர் கே பரமேஸ்வரி. 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள் பங்கேற்கும் மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35°C, குறைந்த அளவு 25.7°C, ஈரப்பதம் 74%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35°C, குறைந்த அளவு 25.8°C, ஈரப்பதம் 84%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு 35°C ஒட்டியும், குறைந்த அளவு 25°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashwani. The news is read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi today said BRICS is not merely a grouping of nations but an ecosystem of solutions, and the discussions over the past 2 days have further strengthened this conviction. He said this during his concluding remarks at the BRICS session on resilience, innovation, cooperation and sustainability at the Bharat Mandapam in New Delhi. Mr. Modi hoped that the New Delhi Declaration adopted at BRICS summit will provide clear direction for shared vision and future cooperation. He stressed on the need to translate all outcomes into time-bound actions that deliver last-mile impact.
2: हम आशा करते हैं इस समिट से उसमें एडॉप्ट किया गया न्यू दिल्ली डिक्लेरेशन हमारे शेयर्ड विजन और फ्यूचर कोऑपरेशन को स्पष्ट दिशा देगा. हमें सभी आउटकम्स को समयबद्ध एक्शन और लास्ट माइल इम्पैक्ट से जोड़ना होगा. हमारे फ्रेमवर्क फाइल से आगे बढ़कर रियल लाइफ में इम्पैक्ट पैदा करे, इसके लिए हम सब मिलकर काम करेंगे.
1: Saying that BRICS is poised to enter its third decade, Mr. Modi asserted that the world now expects concrete results from the grouping and not just ideas and commitments. He expressed confidence that BRICS will certainly live up to these expectations through collective efforts. Prime Minister extended his best wishes to China as the next chair of BRICS. Earlier, addressing the open session of BRICS summit, Prime Minister Modi said pandemics, climate disasters and supply chain disruptions have demonstrated that in today's interconnected world, no crisis remains confined to a single region. Meanwhile, Prime Minister Narendra Modi held a series of bilateral meetings with world leaders on the sidelines of the BRICS Summit 2026. He met President of Kazakhstan Kasym Zomart Tokayev and reviewed the progress in bilateral relations. The two leaders reviewed cooperation in a range of areas including politics, trade, defense and security, connectivity, energy, critical minerals, emerging technologies and creative economy and people-to-people ties. The Prime Minister also held a meeting with Egyptian President Abdel Fattah el-Sisi. In a social media post, Mr. Modi said the two leaders discussed various issues, particularly regional developments and the India-Egypt partnership, which has been growing significantly in recent time. Mr. Modi also held talks with Philippines President Ferdinand R. Marcos Jr. He welcomed the Philippines' participation in the BRICS summit as the current ASEAN chair. External Affairs Minister Dr. H. Jaishankar held a meeting with Saudi Foreign Minister Prince Faisal bin Farhan Al Saud on the sidelines of the BRICS summit in New Delhi. The two leaders

0: Exchanged views on regional and global developments and discussed ways to further advance bilateral cooperation between India and Saudi Arabia. Finance Minister Nirmala Sitharaman met Uzbekistan's Deputy Prime Minister and Minister of Economy and Finance Jamshid Kochkarov in New Delhi on the sidelines of the BRICS summit. In a social media post, Ms. Sitharaman said during the meeting, both sides discussed strengthening bilateral economic and financial cooperation and exchanged views on areas of mutual interest. Union Home Minister Amit Shah has called upon the Indian gems and jewellery industry to ensure that the entire ecosystem and manufacturing chain of lab-grown diamonds remains firmly in Indian hands. Addressing the 52nd India Gems and Jewellery Awards ceremony in Mumbai, Mr. Shah said that the nature of the diamond trade is changing with the emergence of lab-grown diamonds. He said that the lab-grown diamonds market in terms of volume is expected to become nearly 50 times the size of the current diamond market, describing it as a monumental opportunity for India. In Indonesia, the death toll has risen to 6 after a ferry carrying more than 240 people overturned due to bad weather in the Java Sea today. Nearly 130 passengers and crew members remain missing. Indonesian rescuers said at least 107 people have been rescued so far as search and rescue operations continue around the vessel's last known location. In Hockey, India's women's team has won the Junior Asia Cup title for the third consecutive time. The defending champions defeated China 1-0 in the final at Moshi in China this afternoon. Sanika Chandrakant Mane scored the only goal of the match in the 17th minute to help India secure the victory. With this triumph, India completed a hat-trick of Junior Asia Cup titles, having also won the championship in 2023 and 24. In men's cricket, India will begin the three-match 2020 international series against Afghanistan at the Arun Jaitley Stadium in Delhi this evening. The match will start at 7 p.m. Indian time. And in the Women's T20 Asia Cup cricket final, India will face defending champion Sri Lanka in Dubai today. India are the most successful team in Women's Asia Cup history with 7 titles. And with that, we end this news bulletin.
1: Neram 6 mani 10 nimadam.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: உருவெளி தோற்றம் இவையெல்லாம் பற்றி நந்தினிக்கும் மணிமேகலைக்கும் இடையே உரையாடல் சம்பாஷணை தொடர்ந்து நடந்து வந்து வருகிறது. அப்பொழுது வேட்டை மண்டபத்தில் யாரோ ஒளிந்திருப்பது போல மனதில் பட்டதால் வேட்டை மண்டபத்தை திறந்து கொண்டு உள்ளே சென்றால் அங்கே அரண்மனை பணியாள் இடும்பன்காரி அவன் தூசி தட்டி அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு மணிமேகலை, இங்கே யாராவது வந்தார்களா, வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று வினவ அவன் இல்லை என்று மறுதளித்து விடுகிறான். ஆனால் யாரோ இருப்பது போலவே மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டபடியால் அந்த எண்ணத்துடனேயே அந்த வேட்டை மண்டப கதவை, ரகசிய கதவை சாத்திவிட்டு மணிமேகலை வந்துவிட்டதாக நந்தினியிடம் அவள் கூறிக்கொண்டிருந்தாள். யாராவது இருந்த ஏதாவது தடயமோ அந்த திருட்டோ வெளியாயிற்றா என்று நந்தினி மணிமேகலையிடம் வினவ,
3: கேளுங்கள், நான் அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் ஏதாவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பேச்சுக்குரல் கேட்டது, தடபுடலாக ஏதோ விழுகிற சத்தமும் கேட்டது. நான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த கதவு அசைந்தது. நான் விளக்கை மறைத்து வைத்துவிட்டு காத்து கொண்டிருந்தேன். இந்த கதவிலேயே வட்டமான ஒரு சிறிய உட்கதவு இருக்கிறது. அதை திறந்து கொண்டு ஓர் உருவம் இங்கே வர பார்த்தது. அபயம், அபயம், என்னை காப்பாற்று என்ற குரல் கேட்டது. குரலும் உருவமும் அவரைப் போலவே தோன்றபடியால் அவர் இந்த அறையில் வருவதற்கு உதவி செய்துவிட்டு விளக்கை தூண்டினேன். பார்த்தால் அவரேதான். மணிமேகலை, இது என்ன அதிசயமடி? விக்ரமாதித்தன் கதை போலல்லவா இருக்கிறது? இன்னும் கேளுங்கள், 4 மாதமாக கனவில் கண்டு வந்தவரை நேரில் பார்த்ததும் என் உள்ளம் பூரித்தது, உடம்பு சிலிர்த்தது. ஆனால் கள்ளக்கோபத்துடன் அவரிடம் பேசினேன். பெண்கள் வசிக்கும் அந்த புறத்தில் எப்படி அவர் திருட்டுத்தனமாக பிரவேசிக்கலாம் என்று கேட்டேன். அவரை கொல்லுவதற்காக யாரோ சிலர் துரத்தி கொண்டு வருவதாக கூறினார். உயிருக்கு பயந்தோடும் பயங்குள்ளி என்று பரிகசித்தேன். அதற்கு தம்மிடம் ஆயுதம் இல்லை என்று சமாதானம் கூறினார். பிறகுதான் என் தமையனை அவர் முதுகில் குத்தியதை பற்றி பிரஸ்தாபித்தேன். இல்லவே இல்லை என்று சத்தியம் செய்தாரக்கா. நீயும் நம்பிவிட்டாயாக்கும்.
1: அப்போது நம்பும்படியாகத்தானே இருந்தது.

0: ஆனால் பிறகு நடந்தவையெல்லாம் யோசிக்கும் போது எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்றே தெரியவில்லை அக்கா.
1: பிறகு இன்னும் என்ன அதிசயம் நடந்தது?
0: அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே என் ஒரு காதினால் அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பல பேர் நடமாடும் சத்தமும் பேச்சுக்குரல்களும் கேட்டன. ஆகையால் அவரை கொல்லுவதற்கு யாரோ தொடர்ந்து வருகிறார்கள் என்பது உண்மையாகவே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன்.
1: கேளுங்களக்கா, அந்த சமயத்தில் இந்த பேதை மனம் எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டது.
0: அவரை கொல்ல வருகிறவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். இடும்பன்காரை இதற்கெல்லாம் உட்கையாக இருப்பானா?
1: அப்படியானால் அவர் இவருக்கு உட்கையா, இவரை கொல்ல வருகிறவர்களுக்கு உட்பகையா என்று அறிய விரும்பினேன்.
0: வேட்டை மண்டபத்துக்குள் வரும் இரகசிய சுரங்க வழி இவ்வளவு பேருக்கு தெரிந்திருப்பதை நினைத்து திகில் உண்டாயிற்று.
1: அதிலும் நீங்கள் இங்கே தங்கப் போகிறீர்கள் என்பதை எண்ணிய போது கவலை அதிகமாயிற்று.
0: தகப்பனாரை கூட்டனுப்பலாம் என்று நினைத்தேன், அதற்கு தைரியம் வரவில்லை.
1: இவர் அந்த புறத்துக்குள் வந்திருப்பதை தகப்பனார் பார்த்தால் உடனே இவர் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும்.
0: ஆகையால் இவரை இங்கேயே சற்று இருக்கும்படி சொல்லிவிட்டு வேட்டை மண்டபத்திற்குள் இருப்பவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருவதற்காக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனேன்.
1: உள்ளே 5-6 ஆட்கள் மூளைக்கு மூளை சுவரோரமாக இருந்தார்கள்.
0: என்னை பார்த்துவிட்டு அவர்கள் பிரமித்து நின்றதாக தோன்றியது.
1: அவர்களை அவ்விதம் பார்த்ததில் என் மனதிலும் சிறிது பயம் உண்டாயிற்று.
0: அந்த பயத்தை போக்கிக் கொண்டு கடுங்கோபத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் யார் என்று கேட்பதற்காக வாயெடுத்தேன். அதற்குள் இந்த அறையில் என் தோழி சந்திரமதி மற்றொரு கதவு வழியாக அம்மா அம்மா என்று கூப்பிட்டுக் கொண்டு வந்தாள்.
1: இவர் இங்கே இருப்பது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது.
0: சந்திரமதி இவரை பார்த்துவிட்டு கூச்சல் போடப் போகிறாளே என்று பயந்து போனேன். வேட்டை மண்டபத்துக்குள் இருப்பவர்களை மறுபடி பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பினேன்.
1: இங்கே அவரை காணவில்லை, மாயமயம் மறைந்து போய்விட்டார்.
0: யாராவது இங்கே இருந்தார்களா என்று சந்திரமதியை கேட்டேன். நான் பார்க்கவில்லை என்றாள்.
1: இன்னும் சிறிது தேடிவிட்டு மறுபடி வேட்டை மண்டபத்துக்குள் போனேன்.
0: அங்கேயும் நான் சற்று முன் பார்த்தவர்கள் யாரும் இல்லை.
1: இடுமன்காரி மாத்திரம் முன்போலவே அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான்.
0: சற்று முன்னால் இங்கே வந்திருந்தவர்கள் யார், அவர்கள் இப்போது எங்கே என்று கேட்டேன்.
1: இடுமன்காரி, இங்கே ஒருவரும் வரவில்லையேம்மா என்று ஒரே சாதிப்பை சாதித்தான்.
0: அவன் வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை. என் தோழி சந்திரமதியோ என்னை பரிகாசம் பண்ண ஆரம்பித்து,
1: அக்கா இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ சித்தப்பிரமைதான் பிடித்திருக்கிறது என்றாள்.
0: ஆள் இல்லாத இடங்களிலெல்லாம் ஆள் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள்.
1: பிறகு நீங்கள் எல்லோரும் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தாள்.
0: தங்களை வரவேற்பதற்காக என்னை என் தந்தை உடனே அழைத்து வரச் சொன்னதாகவும் கூறினாள். உடனே நான் அரண்மனை வாசலுக்கு புறப்பட்டேன். சீக்கிரம் அங்கே வந்து விடுவதாகச் சொல்லி சந்திரமதி வந்த நடையில் 2 கட்டுக்களை தாண்டி மச்சுப்படி வழியாக ஏறி மேல் மாடத்தில் நடந்து போனேன்.
1: அப்போது மறுபடியும் ஓர் அதிசயத்தை பார்க்க நேர்ந்தது.
0: அந்த வானர்குலத்து வீரர் நிலாமுற்றத்தை கடந்து மதில் சுவர் ஓரமாக போய்க் கொண்டிருந்தார். சுவரில் ஒரு மூங்கில் கழியை வைத்து ஏறி மதில் சுவரை தாண்டி குதிப்பதையும் பார்த்தேன்.
1: என் கண்களுக்கு அவ்வாறு தோன்றியது.
0: அவையெல்லாம் உண்மையாக நடந்தவையா அல்லது என் சித்தப்பிரமையா என்று இன்னமும் எனக்கு நிச்சயமாகவில்லை.
2: நந்தினி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். அந்த மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் அடர்ந்த மரங்களுக்கிடையே நேற்று மாலை அவள் பார்த்த இரு முகங்கள் அவள் மனக்கண் முன் தோன்றின. அவர்களை பிடிப்பதற்கு குதிரையாட்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அவர்கள் ஒருவேளை இதற்குள் பிடிபட்டிருப்பார்களா, பிடிபட்டிருந்தால் இங்கே கொண்டு வரப்படுவார்களா?
1: உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டு
2: நந்தினியின் சிந்தனையை தடை செய்தாள் மணிமேகலை.
1: எனக்கா?
2: எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய்?
1: உனக்கு மோகப்பித்தம் நன்றாக தலைக்கேறியிருக்கிறது என்று தோன்றுகிறது என்றாள் நந்தினி.
3: சந்திரமதியைப் போல நீங்களும் பரிகாசம் செய்கிறீர்களே.
2: நான் பரிகாசம் செய்யவில்லையடி. நேரில் பார்த்து பேசிய உனக்கே உண்மையா கனவா சித்தப்பிரமையா என்று தெரியவில்லையே.
1: நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் இரகசிய வழி இருக்கிறதா?
3: எனக்கு தெரிந்த வரையில் வேறு இரகசிய வழி இல்லையேக்கா.
1: நீயும் சந்திரமதியும் போன வழியில் அவனும் போய் மச்சுப்படி ஏறி போயிருக்கலாம் அல்லவா?
3: அங்கே வழியில் பல பணிப்பெண்கள் இருந்தார்களக்கா, அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்க முடியாதே.
1: அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி உன் தகப்பனாரிடம் நீ தெரிவிக்கவில்லையா?
3: தெரிவிக்கவில்லையக்கா. தகப்பனாரிடம் சொல்ல கூச்சமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. ஒருவேளை அவர் இங்கே வந்ததெல்லாம் உண்மையாக இருந்தால்?
1: ஆமாம், புருஷர்களிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் இருப்பதே நல்லது. அவர்களுக்கு சொன்னாலும் புரியாது.
3: என் தமையனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறேன்.
1: அவனிடம் சொன்னால் கட்டாயம் ரகளையாக முடியும். உன் தமையனுக்கு இப்போது எப்படியாவது உன்னை கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்றிருக்கிறது.
3: அக்கா, நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். கந்தமாறனுக்கு உங்களிடம் ரொம்ப விசுவாசம். நீங்கள் சொன்னால் கேட்பான்.
1: அடி பெண்ணே, நான் எந்த நோக்கத்துடன் இங்கே வந்தேனோ அதற்கு விரோதம்

0: விதமாக என்னுடைய உதவியையே கேட்கிறாயே? வெகு கெட்டிக்காரி. அப்படியே கரிகாலருக்கு உன்னை மனம் செய்து கொடுக்கும் யோசனையை கைவிட்டாலும் மற்றவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதே. அவன் உன்னை விரும்புவான் என்பது என்ன நிச்சயம்? அதை பற்றி நான் கவலைப்படவில்லைக்கா. அவர் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பெண்களின் தலையெழுத்தே இப்படித்தான் போலும். புருஷர் எப்படி நடந்து கொண்டாலும் பெண்கள் அவர்களுக்காக உயிரை விட வேண்டியதென்று ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். மறுபடியும் நேற்று ராத்திரி மாதிரி ஏதேனும் நேர்ந்தால் என்னிடம் சொல்வாயல்லவா?
1: உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வேனக்கா? நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன், அதையும் சொல்லிவிட விரும்புகிறேன்.
0: பகற்கனவு போதாது என்று இரவிலும் வேறு கண்டாயா? அது என்ன, மறுபடியும் அவன் கனவில் வந்து உன்னை ஏமாற்றி விட்டு போனானா?
1: இல்லை இல்லை, இது வேறு விஷயம். நினைக்கவே பயங்கரமா இருக்கிறது. காலை நேரத்தில் காணும் கனவு பலிக்கும் என்கிறார்களே, அது உண்மைதானா அக்கா?
0: கனவை சொல், கேட்கலாம். வேறு விஷயம் என்றால் இன்னும் யாரையேனும் பற்றி கனவு கண்டாயா?
1: இவரை பற்றித்தான். இவரை யாரோ ஒருவன் கத்தியால் குத்த வருகிறது போல இருந்தது. இவர் கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லை, ஆனால் தரையிலே ஒரு கத்தி பளபளவென்று மின்னிக் கொண்டு கிடந்தது. நான் அதை தாவி எடுத்துக்கொண்டு பாய்ந்தேன். இவரை குத்த வருகிறவனை முதலில் நான் குத்திவிடுவது என்ற எண்ணத்துடன் ஓடினேன். அருகில் சென்றதும் அவனுடைய முகம் தெரிந்தது. அவன் தமையன் கந்தமாறன். ஓ என்று அலறிக்கொண்டு விழித்தெழுந்தேன். என் உடம்பெல்லாம் வியர்வையினால் சொட்ட நனைந்திருந்தது. வெகு நேரம் என் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கனவு அவ்வளவு நிஜம் போல இருந்தது. இது ஒருவேளை பலித்து விடுமா அக்கா?
0: அடி பெண்ணே, உன் மனம் உண்மையிலேயே குழம்பி போயிருக்கிறது. நிஜமாக நடந்தது பிரமை போல தோன்றுகிறது, கனவிலே கண்டது நிஜம் போல தோன்றுகிறது. நல்ல தோழி எனக்கு கிடைத்தாய். நான் தான் பைத்தியக்காரி என்றால் நீ என்னை விட ஒருபடி மேலே போய்விட்டாய் என்றாள் நந்தினி. இந்த சமயத்தில் சந்திரமதி உள்ளே வந்தாள்.
2: அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களாம், வீரநாராயண ஏரியை தாண்டி வந்து விட்டார்களாம் என்று தெரிவித்தாள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: மணிமேகலை தான் கேட்ட பார்த்த விவரங்களை நந்தினியிடம் சொல்ல சொல்ல நாமும் நடந்ததையெல்லாம் வரிசைப்படுத்தி பார்க்க இசைவா இந்த பகுதியையும் அமைச்சிருக்கார் ஆசிரியர். நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லடி பெண்ணே, நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன். அதாவது மணிமேகலை விவரமாக சொல்லணும், இவள் தான் தெரிஞ்சிக்க வேண்டியதை உறுதிப்படுத்திக்குவான். உரையாடல் இப்படி போகுது பாருங்க. அரண்மனை பணியால் இடும்பன்காரியை விசாரித்த போது இங்கே யாரும் வரலேன்னு அவன் சாதித்ததாக மணிமேகலை சொன்னதும் அவன் பொய் சொல்லியிருப்பான் என்று கருதுகிறாயா? என்னை கொக்கி போடுறான் நந்தினி. அது என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது. திருட்டு தானே வெளியாகட்டும் என்று இந்த அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன். திருட்டு வெளியாயிற்றா? மணிமேகலையின் நிகழ்ச்சி விரிவுரையை கவனமாக கேட்டபடி இடையிடையே சில சந்தேகங்களை கிளப்பினபடி விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு வர பழுவூர் இளையராணி. அமாவாசை இரவு வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நினைவு இருக்கும். உச்சகட்டம் பள்ளிப்படை காட்டில் நடந்த நிகழ்ச்சிகள், பழி முடிக்கும் பாக்கியம், பொறுப்பு, வாழ் மூணும் தன்னிடம் வந்ததும் வந்தியத்தேவனை காட்டி, இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது நீ எச்சரிக்கை பண்ணி ரவிதாசன் கேட்டுக்கொண்டதால தூணோடு சேர்த்து கட்ட அனுமதி கொடுத்தாள் அல்லவா? எப்படியும் கட்டை அவிழ்த்துக்கிட்டு தனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறமாட்டான். இது அவளுக்கு நல்லாவே தெரியும். கடம்பூர் அரண்மனை அந்தப்புறம் வரை வந்துட்டு மணிமேகலையோடு பேசிட்டு மூங்கில் கழிய வச்சு மதில் சுவரை தாண்டி வெளியே வந்துட்ட வரையில் எல்லாமே உண்மையாக நடந்தவைதாம்னு நந்தினிக்கு புரிஞ்சிட்டுது. காரணம், முந்தின நாள் மாலை மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் ரெண்டு முகங்களை அவளே பார்த்தாளே, இதெல்லாம் தன் சித்தப்பிரமேன்னு நினைச்ச மணிமேகலை, அக்கா உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கேட்டதும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த நந்தினி, எனக்கா எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய்னு கொஞ்சம் திணறியதை பார்த்தோம். சரி, விக்ரமாதித்யன் கதையைப் போலன்னு நந்தினி வியப்படைஞ்சதை ஒட்டிய துணுக்கு. விக்ரமாதித்தன் இந்த பேரு நெடுங்காலமாகவே அரசர்கள் பெருமையோடு சூட்டிக்கிட்ட பட்டமாக இருந்து வந்திருக்குது. மரபு கதைகளில் வர விக்ரமாதித்தன் தொடங்கி வரிசையாக பார்ப்போம். குப்தர்களில் இரண்டாம் சந்திரகுப்தன், சாளுக்கியர்களில் முதலாம் இரண்டாம்

0: நான் ஆறாம் விக்ரமாதித்யர்கள். எளிய குடும்பத்தில் பிறந்து மாவீரனாக விளங்கிய ஹெமு என்கிற ஹேமச்சந்திர விக்ரமாதித்யன். விக்ரமாதித்யனை மையமாக கொண்டு வழங்குகிற மரபு கதைகளில் இயல்பு வாழ்க்கையில் காண முடியாத மாயாஜாலங்கள் விறுவிறுப்பாக இருப்பதை அறிவோம். நல்லது. இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் ரகசிய வழி இருக்கிறதா? நந்தினி கேட்டதை நினைவுபடுத்திப்போம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: குறைந்த முதலீட்டில் மீன் வளர்க்குறதுக்கு இந்த கொடுவா மீன் ஒரு நல்ல மீன் வகையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஓர் நீர்நிலைகள் பார்த்திங்கன்னா வந்து மிதவை கூண்டுகள் என்று சொல்லக்கூடிய மிதக்கக்கூடிய கூண்டுகள் அமைக்க முடியும். இப்படி இருப்பு செய்த மீன்களுக்கு நம்ம தேவையான அளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்கக்கூடிய நீரோட்டம் உள்ள பகுதியில் தான் இந்த கூண்டுகளை நிறுவனம்.
1: மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு குறித்து சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், காலங்களில் அவள் வசந்தம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி
2: ஓ போறியா
1: இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
6: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
5: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
8: சாத்தியம் நண்பர்களே, பிரிக்ஸ் தன்னுடைய மூன்றாவது தசாப்தத்தில் பிரவேசிக்க இருக்கின்றது. இப்போது உலகம் நம்மிடமிருந்து கருத்துக்கள் மற்றும் அர்ப்பணிப்பை மட்டுமல்ல, உறுதியான பலன்களையும் எதிர்பார்த்திருக்கின்றது. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நாம் கூட்டு முயற்சிகள் வாயிலாக இந்த எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். பிரிக்ஸின் அடுத்த புரவலர் என்ற வகையிலே சீனத்திற்கு மீண்டும் ஒருமுறை நான் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். புதுதில்லி உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக ஆக்கியதில் நான் உங்கள் அனைவருக்கும், மேலும் உங்கள் அனைவரின் குழுக்களுக்கும் சிறப்பான வகையினிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவரின் பயணமும் சுகமானதாக பாதுகாப்பாக அமைய நான் வேண்டுகிறேன். உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள்.
7: தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்அப் பிளாசாவை காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக

0: அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: காற்றாலை மின்சாரம் மொத்தமாக முடங்கி போய்விட்டது. 50 யூனிட் மெகாவாட் கூட கிடைப்பதில்லை. அப்படி என்றால் எப்படி என்னுடைய நேற்றை முன்தினம் நேற்றும் ஓரளவுக்கு மின்வெட்டு என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக அன்றை மாநிலங்களில் ஒப்பிட்டு பார்க்கிறோம். 7 மாநிலத்திலே 8 மணி நேரம் 9 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கான பணிகளை வேகமாக விரைவாக செய்து வருகிறார். சோலார் பேனல் இதை மின்சாரத்தை நாம் எடுக்கிறோம். பகல் நேரங்களில் மட்டும்தான் அதை உபயோகப்படுத்த முடிகிறது. இரவு நேரங்களிலே சூரிய வெப்பம் இல்லாத காரணத்தின் அடிப்படையில் மின் உற்பத்தி இல்லை. ஆனால் அதை எப்படி சேமித்து வைப்பது என்பதை சிந்தித்து 2 நாட்களுக்கு முன்னாலே அனைத்து துறைகளில் இருக்கிற மின்துறையை சார்ந்திருக்கிற அதிகாரிகளிடத்தில் அழைத்து எங்கெங்கே சப்ஸ்டேஷன் இருக்கிறது, எவ்வளவு இடம் காலியாக, அதிலே இந்த மின்சாரத்தை சேமித்து வைப்பதற்கு எவ்வளவு இடங்கள் தேவை என்பதை புள்ளி விவரம் கேட்டிருக்கிறான்.
0: மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வழிப்பணத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப்போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை மரத்வாடா, ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக முதல் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பு விட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வெட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு சேவைகளுக்கான சிறப்பு முகாம் வரும் புதன்கிழமை உத்தரமேரூர் வட்டத்தில் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் நகராட்சியில் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவோருக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே விவசாய கிணற்றில் விழுந்த கன்றுக்குட்டியை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 1562 விநாயகர் சிலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் ரெட்டிக்குப்பம் கிராமத்தில் உள்ள 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவிலின் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் விடுமுறை நாளான இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். நாகர்கோவிலிருந்து தாம்பரத்திற்கு நாளை இரவு 10:45 அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு 3,00,000 ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத் தங்கப்பதக்கத்தையும் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணையும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
3: ஒரு சாவி இருக்கு, CKYC ID.
2: CKYC அப்படினா
3: பேங்க் உங்கள் KYC ரெக்கார்ட்ஸ் CKYC ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க CKYC ID கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் KYC அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
2: ஆஹா, RBI சொல்கிறது.
3: KYC உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
1: ஆகாஷ்வாணி. இனி தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இனி விளம்பரம்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம், ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.

கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். பாடலை பாடியவர்கள் உதித் நாராயணன், சாதனா சர்கம். இனி நட்புக்காக திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை முகநூலி நிலையம். இப்போது திரைகானம் கேட்போமா? முதலில் குரு படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன்.
1: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் தேசிய இளைஞர் விழாவை முன்னிட்டு விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் போட்டி நடத்தப்பட உள்ளது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியான இளைஞர்கள் இதில் பெருமளவில் பங்கேற்க வேண்டுமென மாவட்ட மை பாரதம் அலுவலகம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரி நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் முனைவர் பா பிரியா, விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் 2027 நிகழ்ச்சி மற்றும் அதில் பங்கேற்கும் முறைகள் குறித்து பேசினர்.
2: கலாச்சார போட்டிகளான நாட்டுப்புற நடனம், பாடல், ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, பல போட்டிகளும் இதுல நடைபெறுதுங்க. இது இளைஞர்களுக்குரிய தொழில் முனைவு, புதுமை, அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துற விதமாக இப்போட்டிகள் அமைந்திருக்கு. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா 17/8/2026 ஆரம்பிச்சு 30/9/2026 வரை இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவுகள் சென்று கொண்டிருக்கு. இதற்கு பதிவு செய்யும் ஆர்வமுள்ள மாணவர்கள் வந்து மை பாரத் போர்ட்டல் அதுல வந்து பதிவு செய்து மாணவர்கள் அவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்.
1: காலதாமதம் இல்லாமல் உரிய காலத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று நாமக்கல்லில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் வருமான வரித்துறை இணை இயக்குநர் திரு சுரேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். வருமான வரி செலுத்துவோருக்கான விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் கலந்தாய்வு கடந்த 9 நாமக்கல் நகரில் கோயம்புத்தூர் மண்டல வருமான வரித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் அத்துறையின் கோவை மண்டல இணை இயக்குநர் திரு சுரேஷ்குமார் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் வருமான வரி செலுத்துவதில் உள்ள புதிய நடைமுறைகள், சிரமமின்றி எவ்வாறு எளிதாக வரி செலுத்துவது என்பது குறித்தும் எடுத்துரைத்தார். மேலும் உரிய காலத்தில் காலதாமதமின்றி தங்களது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்து அபராதம் விதிப்பதிலிருந்து தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சத்திரம் அடுத்த திருமலைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தெத்துக்காடு பகுதியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் லீ மதுபாலன், கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல், குடற்புழு நீக்கம் செய்தல், சினை பரிசோதனை, வெறிநோய் தடுப்பூசி போடும் பணிகள் ஆகியவற்றை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மாவட்டத்தில் 15 ஊராட்சி ஒன்றியங்களிலும் தலா 18 முகாம்கள் வீதம் 270 முகாம்கள் நடத்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து கால்நடை பராமரிப்புத்துறை நாமக்கல் மண்டல இணை இயக்குநர் பொறுப்பு டாக்டர் எஸ் அருள் பிரகாஷ் ராஜ் கூறும்போது,
3: கால்நடைகளுக்கு சிகிச்சை, கருவூட்டல், துண்டுவாத அறுவை சிகிச்சை, மைனர் சர்ஜரிஸ், தடுப்பூசி பணி போன்ற அனைத்து பணிகளும் செய்யப்படும். கால்நடை மருந்தகத்திலிருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற இடத்துல வந்து சூஸ் பண்ணி பண்றோம். நாமக்கல் மாவட்டத்தில் வந்து மொத்தம் வந்து 15 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் வந்து 1 மாசத்துக்கு 3 கேம்ப் பண்ணி ஆகணும். அந்த வகையில் எங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல வந்து 270 முகாம்கள் வந்து 15 ஊராட்சி ஒன்றியங்கள்ல இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார்.
1: நாமக்கல் துறையூர் சாலை திருமண மண்டபத்தில் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தொடங்கி வைத்தார். நாமக்கல் துறையூர் சாலையில் உள்ள பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்திய கைவினை கண்காட்சி என்ற சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்தறி, துணி வகைகள், அலங்கார நகைகள் கண்காட்சி August 29 to September 7 வரை நடைபெற்றது. பொதுமக்கள் இந்த கைவினை கண்காட்சியில் கலந்து கொண்டு பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான கைவினைப் பொருட்களை வாங்கி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். நாமக்கல்லில் மாவட்ட

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். புதுதில்லி பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக நலத் திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இம்மாநாட்டில் பங்கேற்ற ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் பேச்சு நடத்தினார். பாரத் மண்டபத்தில் இன்று எகிப்து, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு ஒத்துழைப்புகளை அதிகரிப்பது குறித்து திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பிராந்திய மற்றும் சர்வதேச நிலவரம் குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரிக்ஸ் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு உணர்வு மற்றும் முன்னேற்றத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் புதுதில்லி பிரகடனத்தில் ஆயுஷ் மருத்துவத்திற்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று இத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அங்கீகாரம் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேலும் முன்னெடுத்துச் செல்லவும் உலகளாவிய ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தவும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவத்திற்கென பிரிக்ஸ் நிபுணர் குழுவை அமைக்கும் முடிவு உறுப்பு நாடுகள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஆராய்ச்சிகளை மேம்படுத்தி ஆதாரப்பூர்வ அணுகுமுறைகளை பின்பற்றவும் உதவும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல் பூர்வ ஆராய்ச்சி, தர உத்தரவாதம், சர்வதேச ஒத்துழைப்புகள் வாயிலாக ஆயுர்வேத மருத்துவத்தை ஊக்குவிக்க இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏசியாட்டிக் சொசைட்டி அமைப்பினரால் மும்பையில் நடத்தப்படும் சிறப்பு கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், பல்வேறு அந்நிய படையெடுப்புகளையும் கடந்து நாட்டின் தனித்துவமிக்க அடையாளமும் கலாச்சார செழுமையும் சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் வரலாறு, கலாச்சாரம், மொழி, தொன்மை வாய்ந்த ஆவணங்கள் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை அந்நியர்களிடம் அடிமைப்பட்டுவிட ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏசியாட்டிக் சொசைட்டி அமைப்பால் பராமரிக்கப்பட்டு வரும் அரிய வரலாற்று குறிப்புகள் மற்றும் ஆவணங்களை நாட்டு மக்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நாட்டின் சரக்கு போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் 5.4% அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 130.9 மில்லியன் டன் சரக்குகள் ரயில் மூலம் எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 137.9 மில்லியன் டன் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இரும்பு தாது, நிலக்கரி, எஃகு பொருட்கள், உரம் மற்றும் எண்ணெய் உள்ளிட்டவை அதிக அளவில் ரயில்கள் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சரக்கு போக்குவரத்து மூலம் கிடைக்கும் வருவாயும் கடந்த ஆண்டை விட 6.27% அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று பயணிகள் போக்குவரத்தும் வெகுவாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் 67.27 கோடி பயணிகள் ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். புறநகர் ரயில்களில் மட்டும் பயணிகள் போக்குவரத்து சுமார் 9% அதிகரித்துள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டு 7,500 மின்சார ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சரின் ஸ்கூட்டர் திட்டத்தின் கீழ் நாளை மறுதினம் போபாலில் நடைபெறும் மாநில அளவிலான நிகழ்ச்சியில் இவை வழங்கப்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தோல்வியடையாமல் 70% குறையாத மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் கல்லூரிகளுக்கு சிரமமின்றி சென்று வரும் வகையில் இந்த மின்சார ஸ்கூட்டர்கள்

0: வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 23,000 அதிகமான மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் மத்திய பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பல்வேறு சமூக நலத் திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக சமூக நீதித்துறை செயலர் திரு சுதான்ஷ் பந்த் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், மூத்த குடிமக்களுக்கென ஊட்டச்சத்துள்ள உணவு, சுகாதார சேவைகள், பொழுதுபோக்கு உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் புதிதாக 142 தங்கும் விடுதிகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மூத்த குடிமக்கள் கண்ணியத்துடனும் சுதந்திரமாகவும் வாழ்வதை உறுதி செய்யும் விதமாக 200 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு சுமார் 500,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கு சக்கர நாற்காலிகள், காது கேட்கும் கருவிகள், ஊன்றுகோல், மூக்கு கண்ணாடி போன்றவையும் வழங்கப்பட்டுள்ளதாக திரு சுதான்ஷ் பந்த் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் மாவட்டத்தில் நேரிட்ட சுரங்க விபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அப்பகுதியில் சட்டவிரோதமாக நிலக்கரியை வெட்டியெடுக்கச் சென்றபோது சுரங்கத்தின் மேல்பகுதி சரிந்து விழுந்து இந்த விபத்து நேரிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருகில் உள்ள கிராம மக்கள் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட போதிலும் இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துவிட்டதாகவும் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இப்பகுதியில் கிடைக்கும் நிலக்கரியை சிலர் அனுமதியின்றி வெட்டியெடுத்து அருகிலுள்ள சந்தைகளில் விற்பனை செய்து வருவதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா கம்போடியா இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய கடற்படை கப்பலான INS குலிஷ் கம்போடியாவின் ரீம் கடற்படை தளத்தை சென்றடைந்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் ஒன்று இந்த கடற்படை தளத்திற்கு செல்வது இதுவே முதன்முறை என்ற நிலையில் இந்த பயணம் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான கடல்சார் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கப்பல் கம்போடியாவில் இருக்கும் காலத்தில் இருநாட்டு வீரர்களும் தங்களது தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் விளையாட்டுப் போட்டி மற்றும் பயிற்சியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் இருநாட்டு ராணுவமும் இருவார கால கூட்டு பயிற்சியை மேற்கொண்ட நிலையில் INS குலிஷ் கப்பலின் தற்போதைய பயணம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை மீட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சானாவில் இதனை தெரிவித்த அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர், செங்கடல் பகுதியை கைப்பற்றும் தங்களது முயற்சியின் ஒரு பகுதியாக அரசு கட்டுப்பாட்டில் இருந்த சிறைச்சாலையை தகர்த்து இவர்களை விடுவித்துள்ளதாக கூறினார். மேலும் துறைமுக நகரான மோச்சாவையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர்ராஜ் விஜய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்குர் வட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லி பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்த அமைப்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அறிவாற்றல் ஒட்டுமொத்த உலகிற்கும் வழிகாட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக நல திட்டங்களின் மூலம் நாடு முழுவதும் 288,000 அதிகமான மூத்த குடிமக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஏமன் அரசு படையினரால் சிறை வைக்கப்பட்டிருந்த தங்களது அமைப்பைச் சேர்ந்த 210 பேரை

0: வெளியிட்டுள்ளதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 KHz. தொடர்வது பண்ணை செய்தி. உழவர் பெருமக்களே, திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்ட வேண்டும். கோனோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டப்பயிறு, கீரை, சாம்பல் பூஷணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது 661-2632-661-4312 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in. புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கும். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். கோழிகளில் ஏற்படும் வெள்ளைக்கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

நேயர்களே, துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மற்ற வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும்.

0: என்ன இது, மீன் எல்லாம் இவ்ளோ விலை விக்குது?
1: வெண்பா, வெண்பா!
0: யார் இது? அட, நம்ம மருதாணி. நீ என்ன புள்ள பண்றீங்க?
1: இதோ இது என்னோட கடை தான் வெண்பா, நான் இங்க தான் மீன் வியாபாரம் பண்றேன்.
0: என்னது, உன்னோட கடையா? எப்போ ஆரம்பிச்ச சொல்லவே இல்ல.
1: நான் எப்போவோ ஆரம்பிச்சிட்டேன், நீ தான் இந்த பக்கமே வரதில்லையே, உனக்கு எப்படி தெரியும்?
0: அதுவா புள்ள, வழக்கமா என் வீட்டுக்காரர் தான் சந்திக்க வருவாரு, இன்னைக்கு ஏதோ அவசர வேலையா அவர் வெளியே போயிட்டதுனால நான் வந்திருக்கேன்.
1: ஓ அப்படியா, என்ன வாங்க வந்திருக்க?
0: ஏ புள்ள, மீன் சந்தைக்கு மீன் வாங்க வராம புடலங்காவா வாங்க வருவாங்க?
1: அது சரி, இந்த கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. ஆமா, என்ன மீன் வாங்க போற?
0: கொடுவா தான் வாங்கலான்னு வந்தேன், ஆனா விக்கிற விலைக்கு கொடுவாவோட வாழை கூட வாங்க முடியாது போல இருக்கே. அப்படின்னா உங்களுக்கு எப்படி மீன் கிடைக்குது?
1: இதெல்லாம் மெதவ கூண்டு வச்சு வளர்த்த கொடுவா மீனுங்க.
0: மெதவ கூண்டா? இது என்ன புதுசா இருக்கு. குளத்துல குட்டையில வளர்த்து கேள்விப்பட்டிருக்கேன், இதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது என்ன புள்ள?
1: இதெல்லாம் கழிமுக பகுதியில மீன் குஞ்சுகளை கூண்டு முறையில வளர்க்கறது. நான் 2 வருஷமா இதை பண்ணிக்கிட்டு வரேன்.
0: பரவாயில்லையே, இப்படியும் ஒரு முறை இருக்கா? இதை பத்தி இன்னும் நான் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன் புள்ள, கொஞ்சம் சொல்ல.
1: அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற?
0: நானும் உன் கூட தொழில சேர்ந்துப்பேன்ல, அதுக்கு தான். ஏன் என்ன சேர்த்துக்க மாட்டியா?
1: என்ன வேண்பா இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்ட? உன்னை சேர்த்துக்காம இருப்பேனா? கண்டிப்பா சேர்த்துப்போம் புள்ள. அதுக்கு முன்னாடி இது பத்தின தகவலை தெரிய வச்சிடுறேன்.
0: ரொம்ப நல்லது புள்ள. இப்போ யாரு என்ன தகவல்களை சொல்ல போறாங்க?
1: மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவங்க சொல்ற விவரங்களை கவனமா கேட்போம்.
2: இந்தியாவில் பார்த்தோம்னா நமக்கு மீன் வணிகம் என்பது ஒரு முக்கியமான துறை. கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இந்த துறையில் பணியாற்றி வருகிறாங்க. இதில் கடலோர பகுதியில் மட்டும் இல்லாமல் உள்நாட்டு பகுதியில் ஏரி, குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை சார்ந்த மீன்பிடிப்பும் நடைபெற்று வருகிறது. இந்த மீன் வணிகம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டில் 280,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள மீன் வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மீன் வணிகத்தில் முக்கியமான பங்கு என்னன்னு பார்த்தோம்னா, வருடா வருடம் மீன்களோட தேவையை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மீன் தேவை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம எந்த உடல் நோய் உபாதைகளுக்காக டாக்டர்கிட்ட போகிறப்ப அவங்க நமக்கு என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா, வந்து நீங்கள் சுகர் இருந்தாலும் சரி, பிபி போன்ற இருதய சம்பந்தமான நோய்கள் இருந்தாலும் சரி, கருவுற்ற தாய்மார்கள் டாக்டர்கிட்ட போகிறப்பையும் வந்து கடல் மீன்களையும் உவர் மீன்களையும் அதிக அளவில் சாப்பிட்டோம்னா அதில் ஒமேகா 3 என்று சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலம், நல்ல கொழுப்பு அமிலம் அதிக அளவில் இருக்கிறதுனால வளரும் குழந்தைகளுக்கும் கருவுற்ற தாய்மார்களில் அவங்க கருவில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இதய நோயாளிகளுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த மீனில் இருக்கக்கூடிய புரதம் எளிமையாக செரிக்கக்கூடிய புரதம். இந்த புரத சத்து அவங்களுக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. எளிதாக செரிமானாகக்கூடிய இந்த புரதத்தை அதிக அளவில் உட்கொள்ளணும்னு சொல்லி மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறாங்க. இந்த மருத்துவர்கள் பரிந்துரையின்படி பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து இந்த மீன்களோட தேவை அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனால் நம்ம கடலோர பகுதிகளிலையும் உள்நாட்டு பகுதியிலையும் மீன் வளர்ப்பு அதிகமாக செய்தாலும் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பில் தான் அதிகமாக நம்ம வந்து உள்நாட்டு பகுதியில் கவனம் செலுத்துகிறோம். கடலோர பகுதியிலையும் உவர் நீர் நிலைகளையும் நம்ம அதிகமாக பயன்படுத்தவே இல்லை. இந்த கடலோர பகுதியிலையும் உவர் நீர், அதாவது கடலும் ஆற்று பகுதியும் சேரக்கூடிய முகத்துவார பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் உப்போட அளவு கம்மியாக இருக்கும். இந்த பகுதிகளை வந்து நம்ம மீன் பிடிப்புக்காக தான் உபயோகப்படுத்துகிறோம். அதிகமாக நீங்கள் பார்த்தோம்னா வந்து கடலோர பகுதிகளில் மீனவர்கள் போய் மீன் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடலை வந்து நம்ம வணிக நோக்கில் வந்து கப்பல் மூலமாக பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கும் மீன் பிடிப்பதற்காகவும் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். மீன் வளர்ப்பு என்பதை வந்து நம்ம அதிகளவில் பயன்படுத்துறதில்ல. கடந்த 20-30 வருடங்களாக நம்ம பார்க்கும்போது மீன்களோட தேவையும் அதிகரிச்சுட்டு வருது. அதே நேரத்தில் நம்ம பிடிக்கக்கூடிய மீன்களோட விலை உயர்ந்த மீன்களோட எண்ணிக்கையும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த விலை உயர்ந்த மீன்களோட எண்ணிக்கை மீன் பிடிப்பில் குறைஞ்சிட்டே வர்றதுனால அதனுடைய தேவை

கட்டுறதுக்காக நம்மளுடைய மத்திய உவர்நீர் மீன்வளர்ப்பு நிறுவனத்தில் பல்வேறு தொழில்நுட்பங்களை நம்ம வந்து தயார் செய்திருக்கோம். அதில் விலை உயர்ந்த மீன்கள் மட்டும் இல்லாமல் விலை குறைந்த மீன்களையும் உற்பத்தி செய்து அவைகளை பண்ணைக்குட்டைகள் அமைத்து வளர்க்கும்போது அதிலிருந்து ஒரு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய தொழிலாகவும் மீனவர்களுக்கு ஒரு கூடுதலான வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகவும் நம்ம பல தொழில்நுட்பங்களை மீனவ மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம். இப்போ இந்த பண்ணைக்குட்டைகள் அமைத்து மீன் வளர்ப்புங்கிறது இறால் வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பை மீனவர்கள் செய்துட்டு வராங்க. உவர்நீரில் இருக்கக்கூடிய மீன்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வகைகள் இருக்குது. அதில் முக்கியமான மீன் வகை வந்து சீபாஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கொடுவா மீன். இந்த கொடுவா மீன் வந்து மிகவும் டேஸ்ட் அதிகமாக உள்ள மீன். அதே நேரத்தில் உடம்புல வந்து முள் குறைவாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து அதை விரும்பி சாப்பிட்றாங்க. மிகவும் விலை உயர்ந்த மீன், அதாவது நம்ம வந்து பண்ணையில் வளர்த்து அந்த மீன்களை விற்பனை செய்யும்போது பண்ணையிலே 400 ரூபாயிலிருந்து 450 ரூபா ஒரு கிலோ என்ற அளவில் விற்பனை ஆகுது. அது மார்க்கெட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 550 ரூபாயிலிருந்து 600 ரூபா என்ற அளவில் வந்து விற்பனை ஆகுது. இந்த மீன்களோட தேவை வந்து மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால அதை உற்பத்தி செய்யறதுக்கு மீனவர்களும் நல்ல ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இறால் பண்ணைகள் வைத்து அந்த இறால் பண்ணைகளை நோய் தாக்கி அந்த இறால் பண்ணைகள் உபயோகப்படுத்த முடியாது இருக்கக்கூடிய குறைந்த செலவுள்ள முதலீட்டில் மீண்டும் அந்த பண்ணைகளை உற்பத்திக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மீன்கள் வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுறாங்க. அந்த மாதிரி குறைந்த முதலீட்டில் மீன் வளர்க்குறதுக்கு இந்த கொடுவா மீன் ஒரு நல்ல மீன் வகையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம உவர்நீர் நிலைகள் உள்ளன. இந்த உவர்நீர் நிலைகள் பார்த்திங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 5 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் ஆழம் உள்ள இடத்துல மிதவை கூண்டுகள் என்று சொல்லக்கூடிய மிதக்கக்கூடிய கூண்டுகள் அமைக்க முடியும். இந்த கூண்டுகள் பார்த்திங்கன்னா வந்து சதுர வடிவத்தில், செவ்வக வடிவத்தில், வட்ட வடிவத்துலையும் நம்ம வந்து மிதவை கூண்டுகள் அமைக்க முடியும். ஒரு மிதவை கூண்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த மிதவை கூண்டில் வந்து இரும்புனாலையோ அல்லது ஹை டென்சிட்டி பாலியத்தினின் என்று சொல்லக்கூடிய HDPE பிளாஸ்டிக்னாலையும் செய்த கூண்டுகளை நம்மளால் நிறுவ முடியும். இந்த கூண்டுகள் ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறதுக்காக அந்த கூண்டுகளுக்கு நம்ம நங்கூரம் இட்டு அந்த மீன் கூண்டுகளுக்கு 2 விதமான வலைகளை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம். உள் வலை, வெளி வலை என்று சொல்லக்கூடிய, வெளி வலையில் மற்ற வேட்டையாட கொண்டிருக்கக்கூடிய மீன்கள் உள்ளே வராமல் இருக்கிறதாக தடுப்பதற்காகவும், உள் வலைக்கின் உள்பகுதியில் நம்ம வளர்க்க வேண்டிய மீன் குஞ்சுகளை அதில் இருப்பு செய்யறதுக்காகவும் இந்த 2 விதமான 2 அடுக்கு வலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மீன் மிதவை கூண்டுகளில் அடிப்பகுதியிலையும் வந்து வலையை கட்டியிருக்கும். அதனால் மீன்கள் அந்த கூண்டு பகுதியை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கும் வெளியிலேருந்து மற்ற மீன்கள் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு தடுப்பு வெளி போல் அமைஞ்சிருக்குது. இந்த மிதவை கூண்டுகளை நம்ம குறைஞ்சபட்சம் 5 லிருந்து 7 மீட்டர் ஆழம் உள்ள இடத்துல நிறுவும் பொழுது மழைக்காலங்களிலும் சரி வெள்ளக்காலங்களிலும் சரி அந்த கூண்டுகள் ஒரு இடத்துலேருந்து நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக தேவையானவருக்கு நங்கூரம் இட்டு வளர்க்குறோம். இந்த மாதிரி நங்கூரம் இட்டு அந்த கூண்டுகளை நிலைநிறுத்திய பிறகு நம்ம கொடுவா மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்வதற்கு மீன் குஞ்சு பொறிப்பகம் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் மற்ற மீன் குஞ்சு பொறிப்பகங்களும் ஆந்திராவில் மீன் குஞ்சு பொறிப்பகங்களும் உள்ளன. இந்த மீன் குஞ்சு பொறிப்பகங்கள் தாய் கொடுவா மீன்லேருந்து மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்து குறைஞ்சது 3 லிருந்து 5 இன்ச் அளவுள்ள மீன் குஞ்சுகளை விற்பனைக்கு கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ச் நீளமுள்ள மீன் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 5 இன்ச் மீன் வந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க. இந்த மீன் குஞ்சுகளை நம்ம கொண்டு வந்து 1 கனமீட்டர் அளவுக்கு 15 லிருந்து 20 மீன் குஞ்சுகளை இருப்பு செய்து நம்மளால் வளர்க்க முடியும். இந்த மாதிரி மீன் குஞ்சுகளை நம்ம தேர்வு செய்து ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து அந்த பண்ணைகளிலிருந்தோ அல்லது மீன் குஞ்சு பொறிப்பங்கள் வந்து வாங்கி வரும் பொழுது அவைகளை முறையான தட்பவெப்ப சீதோஷ்ண நிலையில் கொண்டு வந்து அதை மீன் மிதவை கூண்டுகளில் இருப்பு செய்யலாம். இப்படி இருப்பு செய்த மீன்களுக்கு நம்ம தேவையான அளவுக்கு காற்றோட்ட வசதி இருக்கக்கூடிய நீரோட்டம் உள்ள பகுதியில் தான் இந்த கூண்டுகளை நிறுவனம். இதுக்கு கூடுதலாக நம்ம காற்றோட்டத்துக்கான ஏரேட்டர் போன்ற பொருட்கள்லாம் வைக்க தேவையில்லை. ஓர் நீர் கழிமுகத்துவார பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நீரோட்டம் இருக்கும். இந்த நீரோட்டத்தில் பார்க்கும்பொழுது கடலில் வந்து 2 விதமான ஹை டைடு லோ டைடுன்னு சொல்லுவோம். ஹை டைடில் கடலில் இருக்கக்கூடிய கடல் நீர் நிலப்பகுதியை நோக்கி வரும். அந்த நேரத்தில் சுத்தமான நீர் கடல்லேருந்து நிலப்பகுதிக்கு வந்து கொண்டு இருக்கும். அதே போல் லோ டைடுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் கழிமுக பகுதியிலேருந்து நீர் கடலை நோக்கி போகும். அப்போ அந்த நீரோட்டம் இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் அந்த மீன்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் லோ டைடுன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீரோட அளவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் நீர் மட்டம் குறையிறத காரணத்தால் நமக்கு இடம் தேர்வு செய்யும் பொழுது குறைஞ்சது 5 மீட்டர் ஆழம் உள்ள பகுதியில் தான் இந்த மிதவை கூண்டுகளை நிறுவ முடியும். மிதவை கூண்டுகள் நமக்கு கூடுதலாக மிதக்கும் தன்மைக்காக பிளாஸ்டிக் பேரலில் காற்றை அடைத்து அதையும் நம்ம கூண்டுகளோடு சேர்த்து கட்டும் பொழுது மிதவை கூண்டுகள் தொடர்ந்து மிதவை நிலையிலே இருக்கும். இந்த மிதவை கூண்டுகளை ஒரு இடத்துல நங்கூரமிட்டு நிறுத்தும் பொழுது அந்த மிதவை கூண்டுகள் நகராமல் இருப்பதற்காக 2 பகுதியில் நீரோட்டம் இழுக்கக்கூடிய பகுதியிலும் அதற்கு எதிர் திசையிலும் 2 பகுதியிலும் நங்கூரம் இடும் பொழுது அந்த லோ டைடுன்னு சொல்லக்கூடிய நேரத்திலும் சரி ஹை டைடுன்னு சொல்லக்கூடிய நேரத்திலும் சரி கூண்டுகள் ஒரு இடத்த விட்டு நகராமல் அதே இடத்துலையும் இருக்கும். இரண்டாவதாக இந்த இருப்பு செய்த மீன்கள் தினசரி நம்ம வந்து அந்த மீன்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கும். உணவாக இப்போ நம்முடைய மத்திய உவர் மீன்
வளர்ப்பு ஆராய்ச்சி

நிறத்தில் சமச்சீர்படுத்தப்பட்ட உணவு, ஃபார்முலேட்டட் ஃபீட்னு சொல்லக்கூடிய மிதக்கக்கூடிய உணவு, மற்றும் ஸ்லோ சிங்கிங் ஃபீட்னு சொல்லக்கூடிய நீரில் மூழ்கக்கூடிய உணவும் தயாரித்து நம்ம கொடுக்கணும். அதே போல் சந்தையில் தனியார் மீன் உணவு உற்பத்தி நிறுவனங்கள் இருக்காங்க, அவங்களும் உற்பத்தி செய்து நமக்கு மீன் உணவை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மீன் உணவு நம்ம கொடுக்கும்பொழுது மீனுடைய வாய் அளவை விட மூன்றில் ஒரு பங்கு சிறிய அளவில் இருக்கக்கூடிய மீன் தீவனத்தை தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவளை எளிதாக விழுங்க முடியும். ஏன்னா அந்த மீன்கள் வந்து வேட்டையாடக்கூடிய குணம் உள்ள மீன்கள். அதனால் இந்த மீன்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவுக்கு தினசரி 3-5 முறை வரைக்கும் நம்ம தீவனம் கொடுக்கலாம். இந்த மீன்களுக்கு குறிப்பாக கொடுவா மீன்கள் ஒன்றை ஒன்று வேட்டையாடக்கூடிய நிலைமை உள்ளதுனால இந்த மீன்களை நம்ம சைஸ் வாரியாக ரகம் பிரிக்கணும். அந்தந்த அளவுக்கு தகுந்தாப்புல ரகம் பிரித்து ஒரு கூண்டிலிருந்து மற்றொரு கூண்டுக்கு மாற்றி விட வேண்டியிருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு நபர் 3-4 கூண்டுகள் வைக்கும் பொழுது ஒரு கூண்டில் வேகமாக வளரக்கூடிய மீன்களை மற்றொரு கூண்டுக்கு மாற்றி அந்த வேட்டையாடுவதனால் ஏற்படக்கூடிய இழப்பை, பிழைப்புத்திறனை அதிகப்படுத்துவதுடன் இழப்பையும் சரி செய்ய முடியும். இந்த கொடுவா மீன்களை பார்த்தோம்னா அதிகமாக இந்த கொடுவா மீன்கள் வந்து மீனவர்கள் வளர்க்கும் பொழுது 1 கிலோ அளவிலிருந்து 1.5 கிலோ அளவில் அறுவடை செஞ்சு சந்தைப்படுத்துறாங்க. அந்த மாதிரி சந்தைப்படுத்தும் பொழுது குறைஞ்சபட்சம் அறுவடை செய்யும் நேரத்தில் வியாபாரிகள் வந்து 400 ரூபாய் ஒரு கிலோ என்ற அளவில் வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு மிதவை கூண்டில் 100 கியூபிக் மீட்டர்னு சொல்லக்கூட 100 கனமீட்டர் அளவுள்ள ஒரு மிதவை கூண்டை நம்ம தயார் செய்யும் பொழுது அதில் குறைஞ்சபட்சம் 1500 மீன்கள் வரைக்கும் நம்ம இருப்பு செய்யலாம். அந்த 1500 மீன்கள் வளர்வதற்கு குறைஞ்சபட்சம் 8-10 மாதங்கள் வரை ஆகும். 1 கிலோ அரையிறதுக்கு 1.5 கிலோவுக்கு வேணும்னா நமக்கு வந்து 12-14 மாதங்கள் ஆகும். இப்படி இந்த மீன்களை வளர்க்கும் பொழுது அவைகளின் வளர்ச்சிக்கு தகுந்த அளவிற்கு தீவனத்துடைய அளவை நம்ம அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டும். அப்பொழுது வேட்டையாடக்கூடிய தன்மையும் குறையும். அவைகள் வயிறு நிறையும் பொழுது மற்ற மீன்களை வேட்டையாடாமல் இருக்கும், அதுக்கு தகுந்த வளர்ச்சியும் மீன்களுக்கு இருக்கும். இந்த கூண்டுகளில் நம்ம மீன்களை வளர்க்கும் பொழுது நான் சொன்னது போல் 3-5 முறை ஒரு நாளைக்கு உணவு கொடுக்கணும். முடிந்தவரை உணவு கொடுப்பதை வெளிச்சம் உள்ள நேரத்தில், அதாவது அதிகாலையிலிருந்து மாலை நேரத்துக்குள்ளார 3 பகுதிகளாக. மீன் குஞ்சுகள் சிறிய அளவில் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 5 வேளைக்கு உணவு கொடுக்கணும். அதே கொஞ்சம் வளர வளர 5 வேளை என்பதை 4 வேளையாக்கி ரொம்ப வளர்ந்த 1/2 கிலோ அளவிற்கு வளர்ந்த மீன்களுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு கொடுத்தால் போதும். அந்த உணவு கொடுக்கக்கூடியது குறைந்தபட்சம் வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் உணவு கொடுக்கணும். 1 தடவை உணவு கொடுத்து அடுத்த உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் குறைஞ்சது 3-4 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். அப்படி அந்த இடைவெளி இருக்கும் பொழுது நம்ம கொடுத்த மீன் உணவை தீவனத்தை அவைகள் செரிப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய சக்தியை உறிஞ்சிக் கொள்வதற்கான அந்த நேரம் குறைந்தபட்சம் 3-4 மணி நேரம் இருக்க வேண்டும். இப்படி இந்த கூண்டுகளில் வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு நோய் தாக்காமல் இருப்பதற்கு நாம் இந்த மீன் குஞ்சுகளுக்கு இயற்கையான ஊட்டச்சத்து மருந்துகள், ஹெர்பல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் இயற்கையான மருந்து வகைகள் இருக்கின்றன. அவைகளுடைய செரிமான சக்தியை அதிகப்படுத்துவதற்காக கீழா நிலையிலிருந்து தயார் செய்யப்பட்ட சத்து டானிக்குகளும் மற்ற இயற்கை மருந்துகளும் இருக்கின்றன. அது நோயின் தன்மையை பொறுத்து, நோயின் தீவிரத்தை பொறுத்து இந்த இயற்கையான மருந்துகளை கொடுக்கும் பொழுது அவை எளிதாக நோயிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய கட்டத்தில் நம் பார்க்க முடியும். அடுத்ததாக கூண்டுகளை இருப்பு செய்வதற்கு தேர்வு செய்யக்கூடிய இடம், உப்பளங்களில் பார்த்தோம்னா உப்பளங்களில் வந்து அதிகமாக வந்து களிமுக பகுதியாக இருக்கிறதுனால களிமண் வண்டல்மண் போன்றவை அதிகமாக படிந்திருக்கும். அந்த மாதிரி பகுதிகளில் நம்ம மீன் கூண்டுகளை வந்து இருப்பு செய்ய வைக்கும் பொழுது நங்கூரம் அதற்கு சரியாக அந்த களிமண் பகுதியில் ஒரு ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய பிடிமானம் கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் 2 நங்கூரத்துக்கு பதிலாக 3 நங்கூரங்களும் இட்டு நம்ம வந்து அவைகளை இருப்பு செய்ய முடியும். கூடுதலாக தேவைப்பட்டால் சவுக்கு கம்புகளையும் நட்டு அந்த கூண்டுகள் ஒரு இடத்துலேருந்து நகராமல் இருப்பதற்கு நம் கூடுதலாக ஒரு சப்போர்ட் செலவு கூட கொடுக்க முடியும். இந்த மாதிரி கூண்டுகள் நம் மீன் வளர்க்கும் பொழுது அந்த மீன்களை தொடர்ந்து தரம் பிரித்து கொண்டே இருக்கணும். தரம் பிரிப்பதை நம்ம குறைத்தோம் என்றால் பிழைத்திறனும் குறைந்துவிடும். ஏன்னா அந்த மீன் ஒன்று வேட்டையாடி சாப்பிட்றதுனால பெரிய மீன்களை குறைந்தபட்சம் 200 கிராம் 250 கிராம் சைஸ் வரும் வரைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த மீன் குஞ்சுகளை வந்து நாம் தரம் பிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, நோய் தாக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சில பராமரிப்பு முறைகள் இருக்குது, அந்த முறைகளை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கும். இந்த கொடுவா மீனோட குணாதிசயம் என்னென்னா தண்ணீரில் உப்பு அளவு சுத்தமாக இல்லாமல், அதாவது குடிநீர் போல இருந்தாலும் சரி இந்த மீனுக்கு

0: முறைகளை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கும். இந்த கொடுவாமையினோட குணாதிசயம் என்னன்னா, தண்ணீரில் உப்பு அளவு சுத்தமா இல்லாம, அதாவது குடிநீர் போல இருந்தாலும் சரி, இந்த மீனுக்கு பிழைப்பு திறன் ஒன்று. அதே நேரத்தில் கடல் நீரில் இருக்கக்கூடிய 3.5% உப்பு அளவு இருந்தாலும் இந்த மீன்கள் பிழைத்திருக்கும். அதனால இந்த மீன்களை வந்து நன்னீரிலும் வளர்க்கலாம், உப்பு குறைந்த நீரிலும் வளர்க்கலாம், கடல் நீரிலும் வளர்க்கலாம். கடல் நீரில் வளர்க்கும் போது மிதவை குண்டுகள் அமைக்கும் பொழுது அதற்கு உரிய முறைகளை நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டியிருக்கும். அதே போல் இந்த மீன் வளர்ப்பில் நாம் வளர்க்கக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமான ஒன்று, மீன் மிதவை குண்டுகளை வந்து களிமுக பகுதியில், அதாவது பேக் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் நம்ம வந்து இந்த மிதவை குண்டுகள் நிறுவும் பொழுது அதற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும். ஏன்னா இரவு நேரத்தில் வந்து திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மீன்களை பாதுகாப்பதற்கு நம்ம கூடுதலான கவனம் செலுத்தி, மீன்கள் 200 கிராம் 250 கிராம் அளவை தாண்டிய பிறகு இரவு நேரத்திலும் கண்காணிப்பு இருக்க வேண்டும். அப்பொழுது திருட்டு நாள் ஏற்படக்கூடிய இழப்பையும் நாம் கண்ட்ரோல் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் குஞ்சுகளை நாம் வளர்க்கும் பொழுது நோய் மேலாண்மை மற்றும் உணவு மேலாண்மை சம்பந்தமான பயிற்சிகளையும் எங்களுடைய மத்திய ஓர் மீன் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கு தேவையான பயிற்சி மற்றும் திட்ட அறிக்கை தயாரித்தல் போன்றவற்றை எங்களுடைய மத்திய ஓர் மீன் மீன் வளர்ப்பு நிறுவனத்தின் மீன் வளர்ப்பு பிரிவின் மூலமாக நீங்கள் தேவையான ஆலோசனைகளையும் தேவையான திட்ட அறிக்கையும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு எங்களை அணுகும் பொழுது உங்களுக்கு முறையான உதவிகளை நாங்கள் செய்ய முடியும்.
1: என்னவென்பா, மிதவை கூண்டு மூலம் கொடுவா மீன் வளர்ப்பு பற்றி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஜெயக்குமார் அவங்க சொன்ன விவரங்களை உனக்கு புரிஞ்சுதா?
2: ரொம்ப நல்லா புரிஞ்சது மருதாணி. மிதவை கூண்டு முறையில் கொடுவா மீன் வளர்ப்புல இவ்வளோ விஷயம் இருக்கிறத நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்.
1: சரி வெண்பா, நாளைக்கே நம்மளோட மிதவை கூண்டை போய் பார்க்கலாமா?
2: ஓ, தாராளமாக பார்க்கலாமே. நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன்.
1: சரி சரி, தயாராயிரு, நாளைக்கு போவோம்.
2: நாளைக்கே வேலையை முடிச்சுட்டு உன் வீட்டுக்கு வந்துடுறேன் புள்ள.

வேளாண் திட்டங்கள். பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு இயக்கம். பரந்த மக்கள் தொகை மற்றும் மாறுபட்ட விவசாய நிலப்பரப்பை கொண்ட இந்தியா பருப்பு வகைகளை ஒரு முக்கிய உணவு ஆதாரமாக கொண்டுள்ளது. அவை இந்திய உணவின் ஒரு முக்கிய பகுதியாக மட்டுமல்லாமல் மண் வளத்தை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியா பருப்பு வகைகளில் தன்னிறைவு அடைவதை உறுதி செய்வதற்கு பன்முக அணுகுமுறை அவசியமாகும். இதில் உற்பத்தி திறனை அதிகரித்தல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், நிலையான விவசாய நடைமுறைகளை வளர்ப்பது மற்றும் விவசாயிகளுக்கு போதுமான ஆதரவு வழங்குவதை உறுதி செய்தல் போன்றவை அடங்கும். இவற்றை ஒருங்கிணைந்து வழங்க பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. பருப்பு வகைகளில் தன்னிறைவை அடைவதற்கு வறட்சி தாங்கும் அதிக மகசூல் தரும் விதைகளை உருவாக்க வேண்டும். இதற்கு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் அதிக முதலீடு அவசியமாகும். பாதகமான வானிலை நிலைகளிலும் பருப்பு சாகுபடி சாத்தியமானதாக இருப்பதை உறுதி செய்ய கலப்பின விதைகளை பயன்படுத்தல் மற்றும் பயிர் மீள்தன்மையை மேம்படுத்தல் போன்ற நடவடிக்கைகள் பருப்பு வகைகளுக்கான ஆத்ம நிர்பதா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க திறன்மிக்க நீர் மேலாண்மை மிக முக்கியமானது. இதற்காக அரசாங்கமும் நிறுவனங்களும் சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை நிறுவுவதற்கு விவசாயிகளுக்கு உதவி வருகின்றன. இதனால் தண்ணீர் சேமிக்கும் திறன் மேம்பட்டு வறண்ட நிலப்பகுதிகளில் பயிர் விளைச்சல் கணிசமாக உயர்ந்துள்ளது. கூடுதலாக மழைநீர் சேகரிப்பு போன்ற முயற்சிகள் நீர் வளங்களை பாதுகாக்கவும் முக்கியமான வளர்ச்சி காலங்களில் பருப்பு வகைகள் போதுமான ஈரப்பதத்தை பெறுவதை உறுதி செய்யவும் உதவும். பருப்பு வகைகள் வறண்ட நில விவசாயத்திற்கு மிகவும் பொருத்தமானவை. மேலும் இவற்றை குறைந்தபட்ச உள்ளீடுகளுடன் வளர்க்க முடியும். ஆகவே நிலையான விவசாய முறைகளை கடைபிடிப்பதன் மூலமே பருப்பில் நல்ல உற்பத்தி திறனை எட்டலாம். பயிர் சுழற்சி, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு உழவு போன்ற நுட்பங்கள் மண்ணின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் ரசாயன உரங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் உதவும். இதனால் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை உறுதி செய்யப்படுவதுடன் ஒட்டுமொத்த பருப்பு விளைச்சலும் மேம்படுத்தப்படுகிறது. அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைக்க சேமிப்பு வசதிகள், உலர்த்தும் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பதப்படுத்தும் பிரிவுகளில் முதலீடுகளை இவ்வியக்கம் அதிகரிக்க உதவும். பருப்பு வகைகளை சேமித்து திறம்பட பதப்படுத்துவதை உறுதி செய்ய கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படுகிறது. இதனால் பருப்பின் விலை நிலைப்புத்தன்மையை அடைய முடியும். நேரடி சந்தை தளங்களை நிறுவுதல் மூலம் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையே சிறந்த இணைப்பை ஏற்படுத்த முடியும். இதனால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை பெற முடியும். இது மட்டுமல்லாது விவசாயிகளுக்கு ஒரு நிலையான விலையை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் பருப்பு வகைகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்கி வருகிறது. இதனால் சந்தை ஏற்ற இறக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க முடியும். நவீன விவசாய நுட்பங்கள், பூச்சி மேலாண்மை மற்றும் பயறு வகை சாகுபடியின் பொருளாதார நன்மைகள் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பருப்பு வகைகளில் தன்னிறைவை அடையச் செய்ய இந்த இயக்கம் துணை புரியும்.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உள்ளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: அமைப்பு பி வாசுதேவன்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆசிய கோப்பை மகளிர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனையை தற்போது இடம்பெறும் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரிக்ஸ் உச்சி மாநாடு பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த மாநாட்டின் வெற்றிக்கு உதவிய சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளின் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சீனா தலைமையேற்க உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அதற்காக அந்நாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக அளவிலான தடுப்பூசி உற்பத்தியில் 60% இந்தியா கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தடுப்பூசிகள் 100 மேற்பட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு இணையான வசதிகள் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிக்கப் பிளாசாவில் காணொலி வாயிலாக திறந்து வைத்து அவர் பேசினார். பயணிகள் விமான நிலையத்திற்கு எளிதாக வந்து செல்லும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் லண்டன் பயணம் மேற்கொண்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு எதிரான நேர்மையான விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் தங்களுக்கு உள்ளதாக தெரிவித்தார். அண்டை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மின்வெட்டு குறைவாக உள்ளது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அக்கட்சி, மாநிலம் முழுவதும் மின்வெட்டு நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறை, பாலியல் அத்துமீறல்கள், விவசாயிகள் போராட்டம் என எதற்கும் தாவேக அரசு செவிசாய்க்கவில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க முதலமைச்சர் திரு விஜய் மக்களின் வரிப்பணத்தில் லண்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தாராபுரத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுராந்தகத்திலும் போட்டியிட உள்ளதாக கூறினார். இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதால் தாவேக அரசுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தாவேக அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் திரு சண்முகம் கூறினார். இந்த 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6 நடைபெறுகிறது. இதனிடையே இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் திரு ஜானகிராமனும் தாராபுரம் தொகுதியில் திருமதி கார்த்திகாவும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இதன் மூலம் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சீனாவை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மகளிர் அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பக தங்கப்பதக்கத்தையும், உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் சுகந்த் கடம் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணை வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஈஷாராணி பருவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய

0: பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரி தங்கப்பதக்கத்தையும் சாய்னா மணிமுத்து வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆதித்யா நேகி தமை வர்மா இணை வெண்கலப் பதக்கத்தை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் இந்தியாவின் ஜெனிஷா நாசர் ராஜ் விஜய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா தங்கப்பதக்கத்தையும் அங்குர் பட்டாச்சார்ஜி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 5.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கை இடையேயான இறுதி ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:40 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொபைல் ஆப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதலில் ஆகா படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

திரைகானத்தில் அடுத்து ஒலிப்பது தர்மசக்கரம் படத்திற்காக சுஜாதா குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து SPI பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் படம் அருணாச்சலம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: மொபைல் ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த அரவிந்தன் படத்திற்காக ஹரிஹரன் பவதாரணி பாடியுள்ள பாடல்
2: All the best, all the best, all the best, all the best.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நேரம் 8:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொபைல் ஆப்பில் திரைகானம். அடுத்து ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற படம் கோலி சோடா 2. பாடலை பாடியிருப்போர் பிரவீன், ரோஹன் பிரகாஷ், நிஷிதா மேனன், ஆர்யா பிரகாஷ்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: கடைக்குட்டி சிங்கம் படத்திற்காக ஒலிப்பது.

0: பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான

0: பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
1: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான்.
2: சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
3: திரைகானத்தின் நிறைவாக இமைக்கா நொடிகள் படத்திலிருந்து பாடல்.

0: Delhi. For details of this stories and more, log on to our website newsonair.gov.in and News on AIR app. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 நிமிடம். ஆகாஷ்வாணி மொபைல் ஆப்பில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இடம்பெறுவது திரைகானம் முதல் பாடல், வில்லுப்பாட்டுக்காரன் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
0: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து செந்தமிழ் பாட்டு படத்திற்காக ஒலிப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம், கே ஆர் அனுராதா குரல்கள்.

0: அம்மா, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் மரக்கன்று நடும் விழாமா? எங்கள் டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா.
1: சூப்பர்தா கீர்த்தி, நம்ம தோட்டத்தில் தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துகிட்டு போ.
0: கண்டிப்பாம்மா, நான் ஒன்றும் இல்லை, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துகிட்டு போய் நட போகிறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமாம் கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும்.

இதுவரை திரைகானம் ஒலி உலாவர கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ரவி பாஸ்ரி அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ये आकाशवाणी का दिल्ली केंद्र है। अब से कुछ ही देर बाद समाचार होंगे, कृपया समाचारों की प्रतीक्षा कीजिए।
1: நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 0.6 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 0.1 டிகிரி கூடுதல். நிலவை ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 0.4 டிகிரி கூடுதல். குறைந்தளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 0.4 டிகிரி கூடுதல். நிலவே ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்

எஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை இதில் நாளும் அறிவோம். ஓசோன் படலம், இயற்கையின் உயிர் கவசம், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். தமிழ் அமுதம், வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேர் மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இதன் 2 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு ஹிந்தி தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்பலம், சமூக ஒற்றுமையும் பசுமை வழி சுற்றுச்சூழலும், கே பக்கிரியப்பன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 8:45 திரைகாணம், 8:30 கணபதி உலா. திருச்சிராப்பள்ளி அன்பில் செவிசாய்த்த விநாயகர் குறித்த சித்திரம். 9:00 அரங்கிசை, டாக்டர் உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை இடம்பெறும். வி ராஜசேகர் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்து சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் ஸ்ரீநிதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், வி ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். 12:00 வானிலை, அதைத் தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, தொழில் முனைவோர் ஜி மதிவதனா அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி. முதல் பகுதி. 2:15 திரைகாலம், 2:40 ஹிந்தி பாடம், நடத்துபவர் ஆசிரியர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் மதிப்பு கூட்டுதல், திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஏ புனிதா அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை. வேளாண் செய்திகளும் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 சங்கடஹர சதுர்த்தி மகிமை இசை பேருரை, நிகழ்த்தியுள்ளவர் நங்கநல்லூர் சாதுராம் சுவாமிகள் அவர்கள். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனையை தற்போது இடம்பெறும் ஆங்கில செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம். சில நொடிகளில் தொடர்கிறது செய்தி அறிக்கை.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The 18th BRICS summit concluded in New Delhi today, with Prime Minister Narendra Modi underscoring that the BRICS' diversity should remain its identity, cooperation its inspiration, and its progress should contribute to the cause of humanity. In his closing remarks on the final day of the two-day summit, the Prime Minister said BRICS is not merely a grouping of nations but an ecosystem of solutions. He said the discussions over the past 2 days had further strengthened this conviction. Mr. Modi expressed hope that the New Delhi Declaration adopted at the summit would provide clear direction for a shared vision and future.